0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 5:31. காற்றில் இன்பமாய் வளம் வரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்க இருக்கிறோம் இசை அமுதம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தெய்வீக ஆற்றலை நிரப்பும் இசை அமுதம் நிகழ்ச்சி திரை இசையில் தெய்வீக பாமாலை. நிகழ்ச்சியில் கேட்கலாம் முதல் பாடல், அம்மன் திரைப்படத்தில் இருந்து.

வைகரை பொழுதில் வந்திறங்கும் இறையாசியாக இசையமுதம் கேட்டிட்டிருக்கும். இனி கேட்கலாம் பாளையத்து அம்மன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் நினைத்தமுடனெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று திருநாவுக்கரசு பெருமான் இறைவனை

சிந்தையில் இறைவனை நிலைநிறுத்தும் விதமாக இசை அமுதம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கும். இந்த நேரத்தில் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகழாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆழாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோமாக. இனி கேட்கலாம் ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இசை அமுதம். இது திரை இசையில் தெய்வீக பாமாளை.
1: இன்னமேட்டு கோயில் பார்க்க வந்த ராசா சரிதான்.

0: இதுவரை நீங்கள் இணைந்திருந்தது இசையமுதம். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளி

துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:03. இனி நீங்கள் இணைந்திருப்பது இதயத்தோடும் வளம் வரும் இசைவாணி நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இனி கேட்பது புதிய காலை. பல்வேறு தகவல்களோட வளம் வரக்கூடிய இந்த புதிய காலை நிகழ்ச்சியில நாம் முதலாவதாக கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சேவை செய்திதான் நம்ம முன்னதாக பார்க்க போறோம். சென்னை தொழிலாளர் ஆணையர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு அரசு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களுக்கிடையே தொழில் நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் தொழில் நல்லுறவை பேணி பாதுகாக்கும் பணியில் சிறந்து விளங்கும் நிர்வாகத்தினர் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கும் வகையில் தொழில் நல்லுறவு பரிசு திட்டம் என்ற திட்டத்தினை 1975 துவங்கி 4 வரை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெறுபவர்களுக்கு கேடயம் பரிசு தொகை மற்றும் தகுதி சான்றிதழ்கள் வழங்கப்படும். ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் அமைக்கப்பட்ட முத்தரப்பு குழு பரிசுக்குரியவர்களை தேர்ந்தெடுக்கும். இத்தொழில் நல்லுறவு விருதிற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய இறுதி நாள் 30/4/2026 என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இவ்விருதிற்கு விண்ணப்பிக்கும் காலம் 31/7/2026, அதாவது இம்மாதம் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இவ்விருதிற்குரிய விண்ணப்பங்களை தொழிலாளர் துறையின் வலைதளத்தில் அதாவது http://www.labor.tn.gov.in/GIRA பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். அல்லது இவ்விண்ணப்பங்களை நேரடியாக திருநெல்வேலி பெருமாள்புரம் போஸ்ட் திருமால் நகர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்திலும் பெற்றுக்கொள்ளலாம். இத்தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர்கள் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் விருதுநகர் மாவட்டம்.

0: 3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.
1: ஒரு வயசான ஆந்த உடம்பு சரியில்லாம படுத்துருந்துச்சு. அந்த ஆந்தையால அசையக்கூட முடியல. அதை சுத்தி ஒரு 30-40 எலிகள் கிடந்துச்சு. அதை ஒரு ஆச்சரியமா பார்த்தார். ஏன் இந்த ஆந்தையை சுத்தி இத்தனை எலிகள் கிடைக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார். அதில் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சார். வயசானதுனால அந்த ஆந்தையால் இறை தேட போக முடியல. இறை தேடும் சக்தியுடைய ஆந்தைகள் அந்த வயசான ஆந்தை சாப்பிடட்டுமேனு சொல்லி எலியை கொண்டு வந்து பக்கத்தில் போட்டுருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு பறவைக்கு கூட தன்னுடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு பறவைக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஒரு காக்கா கஷ்டப்படுறப்போ கா கா என்று கத்தினால் உடனே எல்லா காக்காவையும் கா கான்னு கத்தைபடி வந்து பக்கத்தில் உட்காந்துக்கும். ஒன்றும் பெரிய உதவி செய்ய முடியாது, இருந்தாலும் கூடவே உட்கார்ந்துருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, தன் இனம், தன் இனத்தின் மேல் அதற்கு ஒரு பற்று இருக்கிறது. மனிதன் ஒவ்வொரு விலங்குகிட்டிருந்தும் ஒரு நல்ல குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பஸ்ஸில் போகிறப்போ வயசானவங்களோ, உடல்நிலை சரியில்லாதவங்களோ, அல்லது ஒரு கருவுற்றிருக்கிற பெண்ணோ யாராவது வந்தால் நாம் உடனே எந்திரிச்சு அவங்கள உட்கார சொல்கிறோமா, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் ஏதாவது இடத்துல விபத்து நடந்திருக்கும். நாம் அந்த வழியாக போகிறப்ப வண்டியை நிறுத்திட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சக மனிதன், நம்மள மாதிரியே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னு அவனை போய் தூக்கி உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி உடனே உதவி செய்வான். அவசர ஊர்திக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுடைய உறவுகளுக்கு தகவல் சொல்வான். அவனைத்தான் மனிதநேய மிக்க மனிதனாக இருக்கிறான்னு நாம் சொல்ல முடியும். அந்த ஒருவனைப் போல எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகத்தில் மனிதநேயம் தலைத்தோங்கும். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பிறர் நமக்கு என்ன செய்கிறார்களோ அதையே திருப்பி செய்து பழக்கப்பட்டவர்கள். மனிதனுக்கு ஒரு ஆச்சரியமான குணம் உண்டு. நீ ஒருவனை பார்த்து சிரிச்சா அவன் உன்னை பார்த்து சிரிப்பான். உண்மைதான். பேருந்து நிலையத்திலேயோ அல்லது எதற்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல்லையோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சா பதிலுக்கு அவரும் சிரிப்பார். நாம் ஹலோன்னு சொன்னால் அவரும் ஹலோன்னு சொல்லுவார். மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்ணாடி மாதிரி. நீ என்ன செய்கிறையோ அதைத்தான் அடுத்தவர்களும் செய்வார். மனிதர்கள் பிற உயிரை மதிக்க நேசிக்க கடமையுடையவர்கள். ஞான சம்பந்தர் ஒரு முறை கோயிலுக்கு போனார். அங்கே வாசலில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கணவன் கீழே இறந்து கிடந்தான். கோயிலுக்கு போய் சாமி கும்பிடவில்லை. முதலில் அந்த பெண்ணின் துயரம் என்ன என்று கேட்டு அதை தீர்த்துவிட்டு பிறகு கோயிலுக்குள்ளே போகிறார். கடவுள் வழிபாட்டை விட மனிதனின் துயர் தொடைத்தலே முக்கியம் என்று ஞான சம்பந்தர் சொல்கிறார். உலகம் முழுவதும் அன்பை போதித்தவர் இயேசுநாதர். அன்புதான் உலகத்தில் உள்ள சகல செல்வங்களுக்கும் மேலானது என்பதை அறிவித்தார். அவர் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஒரு பெண்ணை அவள் பாவி என்று எல்லோரும் கல்லால் அடித்தார்கள். அப்பொழுது அவர், இங்கு யார் குற்றம் செய்யவில்லையோ அவர்கள் மட்டுமே அவளை அடியுங்கள் என்றார். யாருமே அடிக்க முடியாது. தவறு செய்த ஒரு பெண் மீது கூட அவருடைய கருணை எவ்வளவு தூரத்திற்கு பாய்ந்திருக்கிறது. நாம் இன்னொருவரை வேகமாக குறை சொல்கிறோம், ஆனால் அவர் ஒரு மனிதர், எனவே அவரை காயப்படுத்த நமக்கு உரிமை இல்லை என்ற எண்ணம் நம் மனதிற்குள் வர வேண்டும். ஒரு அழகான கவிதை. மரங்கள் சொல்லின, எங்களிடத்தில் இன்னொரு சிலுவையை செய்வதற்கு போதுமான மரங்கள் இருக்கின்றன, ஆனால் உங்களிடத்தில் இன்னொரு இயேசுவை செய்வதற்கு போதுமான மனிதம் இருக்கிறதா? இந்த மனித சமூகத்திற்கு உள்ளே இன்னொரு இயேசுவை செய்வதற்குரிய மனித நேயம் இருக்கிறதா என்று அந்த கவிதையில் அந்த கவிஞர் கேட்டார். யோசிக்க வேண்டும். மனிதர்கள் அன்பாக இருக்கவே பிறந்தவர்கள். எனவே அன்பு என்கிற சங்கிலி மனித உலகை கட்டுப்படுத்த கடமையுடையது. மனித நேயத்தை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கே காசி ஆறுமுகம் அவர்கள்.

0: இப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:15.

உற்சாகமான புதிய காலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த வெற்றி காகிதம். அதை ஓவியமாகவோ இல்லை கவிதையின் காவியமாகவோ மாற்றுறது நம்ம கையில் தாங்க இருக்குது. எல்லாமே நம்ம கையில் தான் என்ற நம்பிக்கையோடு புலரும் இந்த புதிய காலையை வரவேற்போம் உற்சாகமான ஒரு பாடலோடு.

மழை பெரும் கடலாவது போல இன்றைய சிறிய முயற்சி நாளைய பெரும் வெற்றியாக அமையட்டும் என்ற நல் வாழ்த்துக்களோடு தொடரலாம் இந்நாளின் சிறப்பு. நேரம் தற்பொழுது 6:20.

0: இந்நாளின் சிறப்பு. ஜூலை 19ஆம் தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 19ஆம் தேதியான இன்று நிக்கராகுவாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
0: மியான்மரில் மாவீரர்கள் நாள் கொண்டாடப்படுகிறது.
1: ஜூலை 19ஆம் தேதியான இதே நாள்ல தான் லியோந்தியஸ் கிழக்கு ரோமின் பேரரசராக முடிசூடி அதைத் தொடர்ந்து அந்தியோக்கியாவை தனது தலைநகராக அறிவித்த ஆண்டு 484.
0: ஜூலை 19ஆம் தேதியான இதே நாள்ல தான் 4ஆம் ஜார்ஜ் ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னராக முடிசூடப்பட்ட ஆண்டு 1821.
1: இதே நாள்ல தான் பாரிஸில் முதலாவது சுரங்க தொடருந்து சேவை ஆரம்பமான ஆண்டு 1900.
0: ஜூலை 19ஆம் தேதியான இதே நாள்ல தான் பின்லாந்து எல்சிங்கில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமான ஆண்டு 1952.
1: இதே நாள்ல தான் உலகின் முதலாவது புவி இடங்காட்டி சமிக்கை அமெரிக்காவில் அயோவாவில் பெறப்பட்ட ஆண்டு 1977.
0: ஜூலை 19ஆம் தேதியான

0: இங்கில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமான ஆண்டு 1952.
1: இதே நாள்லதான் உலகின் முதலாவது புவி இடம் காட்டி சமிக்கை அமெரிக்காவில் அயோவாவில் பெறப்பட்ட ஆண்டு 1977.
0: ஜூலை 19 தேதியான இதே நாள்லதான் மாஸ்கோவில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமான ஆண்டு 1980.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:22. நேயர்கள் இணைந்திருப்பது புதிய காலை. இனி கேட்கலாம்.

0: காலை 6:30 மணிக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். காலை 6:35 மணிக்கு ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். கீரை சாகுபடி குறித்த மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மாள் அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பாம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்கிறது. காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. மதுரை மாவட்ட நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களை கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பம் வழங்குவோர் சுமதி ஆத்திக்குளம் அவர்கள். காலை 10:30 ஒரு பலப்பாடல் பூவேலி திரைப்படத்திலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துகள் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:02 சிநேகிதியே நிகழ்ச்சி. பகல் ஒன்று மணிக்கு வசந்த கானகள் நிகழ்ச்சி. பகல் 1:55 சௌராஷ்டிரா மொழி பாடல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. 4:30 ஆட்டக்களம் தொடர்கிறது. மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு. இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். 8:32 பாட்டு. இது ஹிட்டின் தொடர்ச்சி. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. 8:30 விளையாடலாம் வாங்க. மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:00 தேனும் பாலும். 12:00 நள்ளிரவு முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: மீனாட்சி பிரமாதம்.
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர். காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
1: ஆகாஷ்வாணி.

0: அழித்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த புதிய காலையில் கேட்டு முடிச்சோம். இனி கேட்கலாம் இந்நாளின் நிகழ்ச்சிகளை பற்றிய தொகுப்பாய் நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் தற்பொழுது 6:31.
2: இயற்கை இன்பம்

0: சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
1: மனித நாகரிகம் பல புரட்சிகளை கண்டுள்ளது. முதலில் விவசாய புரட்சி, பின்னர் தொழிற்புரட்சி, அதன் பிறகு தகவல் தொழில்நுட்ப புரட்சி. இன்று நாம் வாழ்வது டிஜிட்டல் யுகத்தில். கையில் ஒரு செல்பேசி இருந்தால் உலகமே நம் கைக்குள் வந்துவிட்டது. வீட்டில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி, துவைப்பான், மடிக்கணினி, இணைய வசதி, ஸ்மார்ட் வாட்ச், டேப்லெட் என மின்னணு சாதனங்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். இந்த வசதிகள் நமக்கு வாழ்க்கையை எளிதாக்கின. ஆனால் ஒவ்வொரு புதிய சாதனத்தின் பின்னாலும் ஒரு புதிய பிரச்சனை உருவாகி வருகிறது. அந்த பிரச்சனைக்கு பெயர்தான் மின்கழிவு, அல்லது ஆங்கிலத்தின் அதன் பெயர் இவேஸ்ட். மின்கழிவு என்றால் என்ன? நாம் பயன்படுத்தி பழுதடைந்த அல்லது பயன்படுத்தாமல் தூக்கி எறியப்படும் அனைத்து மின்னணு சாதனங்களும் மின்கழிவாகும். பழைய செல்பேசிகள், சார்ஜர்கள், கணினிகள், மடிக்கணினிகள், தொலைக்காட்சிகள், விசிறிகள், மிக்சிகள், அச்சுப்பொறிகள், கம்பிகள், மின்விளக்குகள், ரிமோட்டுகள், பேட்டரிகள், பழைய டிவிடி பிளேயர்கள், கேசட்டுகள், ரேடியோக்கள் போன்றவை அனைத்தும் மின்கழிவில் அடங்குகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய சிஆர்டி தொலைக்காட்சிகள், கேசட் ரெக்கார்டர்கள், பிலிம் கேமராக்கள் இன்று அருங்காட்சியக பொருட்களைப் போல மாறிவிட்டன. அதேபோல் இப்பொழுது நாம் பயன்படுத்தும் பல மின்னணு சாதனங்களும் இன்னும் சில ஆண்டுகளில் மின்கழிவாக மாறிவிடும். ஏன் மின்கழிவு அதிகரிக்கின்றது? ஒரு காலத்தில் ஒரு தொலைபேசியை 10 ஆண்டுகள் பயன்படுத்தினோம். இன்று ஒரு புதிய மாடல் வந்தவுடன் பழைய போனை மாற்றிவிடுகிறோம். ஒரு கணினி 5 ஆண்டுகள் கூட பயன்படுத்தப்படுவதில்லை. இது தேவையாளா? ஆம், சில நேரங்களில். ஆனால் பெரும்பாலும் புதிய வசதிகள், புதிய வடிவமைப்பு, புதிய தொழில்நுட்பம் ஆகியவற்றின் மீது இருக்கும் ஆர்வம்தான் காரணம். இதன் விளைவாக ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மின்னணு சாதனங்கள் குப்பையாக மாறுகின்றன. மின்கழிவு சாதாரண குப்பை அல்ல. இதில் ஈயம், பாதரசம், காட்மியம், நிக்கல், குரோமியம் போன்ற நச்சு உலோகங்கள் உள்ளன. இந்த சாதனங்களை சாதாரண குப்பைகளுடன் சேர்த்து வீசும்போது அவை மண்ணிலும் நீரிலும் கலந்து மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. மழை பெய்யும் போது அந்த நச்சு பொருட்கள் நிலத்தடி நீருக்குள் செல்கின்றன. அந்த நீரை நாம் குடிக்கிறோம். அந்த மண்ணில் விளையும் காய்கறிகளை நாம் சாப்பிடுகிறோம். இவ்வாறு மின்கழிவு மறைமுகமாக நமது உடலுக்குள் நுழைகிறது. மின்கழிவில் உள்ள பாதரசம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடும். ஈயம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். காட்மியம், இது குறிப்பாக சோலார் பேனல்களில் காணப்படும். இது கடுமையான சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தலாம். நச்சு புகையை சுவாசிப்பதால் சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள், சில சூழல்களில் புற்றுநோய் அபாயமும் அதிகரிக்கலாம். எனவே மின்கழிவுகளை எரிப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். மின்கழிவுகளை எரிக்கும் போது நச்சு வாயுக்கள் வளிமண்டலத்தில் கலக்கின்றன. அவை காற்றை நேரடியாக மாசுபடுத்துகின்றன. காடுகள், ஆறுகள், ஏரிகள், விவசாய நிலங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. ஒரு மின் சாதனத்தை தயாரிக்க எவ்வளவு இயற்கை வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன தெரியுமா? செம்பு, தங்கம், வெள்ளி, அலுமினியம், இரும்பு போன்ற உலோகங்கள் சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்படுகின்றன. புதிய சாதனங்களை தொடர்ந்து தயாரிப்பதால் இயற்கை வளங்கள் மிக வேகமாக குறைகின்றன. மின்கழிவு என்பது வெறும் குப்பை மட்டும் அல்ல, அதுவே ஒரு மறைந்திருக்கும் வளம். பழைய செல்பேசிகளில் உள்ள தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் உள்ளன. அவற்றை அறிவியல் முறையில் மீட்டெடுத்தால் மீண்டும் பயன்படுத்த முடியும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் மதுரை விவசாயக் கல்லூரி செயல்படுகின்றது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான நெல் விதைகளை உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் வழங்கி வருகின்றது. தமிழக நெல் சாகுபடியாளர்கள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு இருக்கின்றது. அனைத்து ரக விதைகளும் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகளே ஆகும். தற்சமயம் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளது. அதாவது அம்பை 16 ஆதார நிலை 1 கிலோ 1 ரூபாயும், கோ 55 ஆதார நிலை 1 ரூபாய் 44, அம்பை 21 உண்மை நிலை விதை 35 ரூபாய்க்கும், ஆடுதுறை 45 உண்மை நிலை விதை 40 ரூபாய்க்கும், ஆடுதுறை 54 உண்மை நிலை விதை கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றது. விவசாய பெருமக்கள் தங்களின் விதை தேவைக்கு மதுரை விவசாயக் கல்லூரி உளவியல் துறையை அணுகலாம். இந்த விதை விருப்பத்தின் பேரில் பார்சல் மூலமாகவும் அனுப்பப்படும். இணையவழி பரிவர்த்தனையும் உண்டு. மேலும் தொடர்புக்கு 8778712291, 8973649570 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு மதுரை விவசாயக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாய பெருமக்களே, விருதுநகர் மாவட்டத்தில் தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில், விற்பனை மையங்கள் அமைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தேங்காய்களை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வத்ராயிருப்பு பகுதிகளில் அதிக அளவில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னையிலிருந்து பெறப்படும் தேங்காய் மற்றும் கொப்பரை ஆகியவை வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில், தென்னை விவசாயிகளிடமிருந்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் நேரடியாக வியாபாரிகளுக்கு தேங்காய்களை கட்டுப்படியாகும் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வகையில், சேத்தூர் பகுதியில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும், மம்சாபுரம் பகுதியில் புதன்கிழமையும் மற்றும் பத்ராயிருப்பு பகுதியில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் விற்பனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. தேங்காய்களை விற்பனை செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களின் ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை விற்பனை மையத்திற்கு எடுத்து வந்தால் போதுமானது, அடங்கல் தேவையில்லை என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறுகின்றது. பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். இந்த பயிற்சி வரும் செவ்வாயன்று, அதாவது 21ஆம் தேதியன்று, ஒருநாள் பயிற்சியாக சிறுதானியங்களிலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 22ஆம் தேதியன்று, அதாவது புதன்கிழமை, லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியாகவும் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இனி கேட்க இருப்பது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம்.
2: நாங்கள் வேடர் புளியங்குளத்திலிருந்து விவசாயம் பார்க்குறோம். அதிகமாக வந்து பூவு, மல்லிகைப்பூ செடி, நெல் மற்றும் கீரை இதுகள்லாம் போடுவோம். பாவக்காய் மற்றதெல்லாம் போட வைக்கிறோம். ஊடு பயிராக தான் வந்து உளுந்து, பாசிப்பயிறு இந்த மாதிரி விவசாயம் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். அதிகமாக கோழி, ஆடு, மாடு இது எல்லாமே நாங்கள் வந்து வளர்த்துக்கிருக்கோம். கீரை வந்து முக்கியமாக, கீரை வந்து நான் வந்து விவசாயம் பண்ணி இன்னும் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட் இதில் வந்து கொஞ்சம் போய் சேல்ஸ் பண்ணி விற்றுட்டு வந்துடுவோம். வண்டியிலேயே போய் விற்றுட்டு வந்துடுவோம். அரைக்கீரை, பாலாக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை, மணத்தக்காளி, இந்த 5 வகையான கீரையை வந்து போடுவோம். 5 வகையான கீரையில் வந்து அதுக்கு உரம்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து மாட்டு சாணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் புழுதியிலேயே போட்டுருவோம். போட்டு அதை வந்து மட்டப்படுத்தி நல்லா வந்து உழுது பின்னாடி ஒரு 2-3 டைம் வந்து உழுதாக தான் நல்லா மணல் மாதிரி அந்த புழுதி வந்து இருக்கும். அப்போ தான் வந்து கீரைக்கு வந்து ஏற்ற வந்து அந்த புழுதி வந்து இருந்தால் தான் நல்லா கீரைகள் வந்து கட்டி முட்டி இருந்துச்சுன்னா அந்த விதைகள் வந்து முளைக்காது, உள்ளே போயிடறதுனால முளைக்காது. அப்படின்றப்ப வந்து கீரையை, அரைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அரைக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை இந்த 3 வகை கீரையும் வந்து நம்ம மணலில் கலந்து வந்து எரிஞ்சிட்டு அதை அந்த பார் பாராக போட்டுட்டு அதை கிண்டி விட்டுறணும். கையிட்டே நம்ம வந்து 4 விரலை வச்சு இப்படி கிண்டி விட்டோம்னா அது வந்து ஒன்று சொன்னாப்பில் வந்து எல்லாமே முளைச்சிரும், அந்த மண்ணுக்குள்ளே போயிடும்.

காலை 6:36. இனி கேட்கலாம் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.

0: மேலாப்பில் போட்டோம்னா தண்ணி அரிச்சு போய் ஓரமாக போய் ஒதுங்கிடும். அப்படின்றப்ப வந்து நம்ம கையிட்ட கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு தண்ணி பாய்ச்சிட்டோம்னா ஒரே வாரத்தில் நல்லா முளைச்சிரும். முளைக்கிறது 3-4 நாளையில் முளைச்சிரும். ஒரு வாரம் 10 நாளில் வந்து நம்ம அறுக்கிற நிலைமைக்கு வந்து வந்துடும். அந்த அறுக்க போகிற டயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து யூரியா, அந்த யூரியா போட்டோம்னு சொன்னிங்கன்னா கருகருண்டு நல்லா வந்து சீக்கிரமாக வளரும், நல்லா வளர்ந்து வந்துடும். வளர்ந்த உடனே நாங்கள் வந்து ஒரு முடி வந்து 10 ரூபா தான், 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம்.
1: கருகருன்னு வளருது சரி, எத்தனை நாளையில் வந்து நமக்கு வந்து கீரை முளைக்கும்? அந்த கீரைக்கு தண்ணி எப்படி பாய்ச்சறீங்க? அந்த கீரைக்கு மருந்து வந்து கடைசியாக தான் யூரியா போடுவீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதுவும் யூரியா போடுறீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இந்த குப்பை அது இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் நிலத்தை தயார்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அது எப்படி பண்ணுறோம் நம்ம?
0: நிலத்தை வந்து தயார்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து மாட்டு சாணம் எல்லாம் போட்டுருவோம். ஆனால் செயற்கை உரத்தை பொறுத்த வரைக்கும் 4-5 நாள் வந்து கொஞ்சம் இலை வந்து 4-5 இலை விட்ட பின்னாடி தான் வந்து உரமே வந்து அந்த உரத்தை வந்து போடுவோம். இல்லைன்னு சொன்னால் ரொம்ப நம்ம விதைய போட்டோடனே போட்டோம்னா அது வந்து கரியிடும். அப்படின்றப்போ வந்து இலை வந்து பெருசாக வந்தோடனே வந்து போட்டுருவோம். போட்டுட்டு களை வந்து ஊடு போயிற களை இருக்க தான் செய்யும். அந்த களையை வந்து பறிச்சிருவோம். கைட்டு ஒரு சின்ன ஊசி மாதிரியே இருக்கும், அந்த தரங்கு அதுக்கு பேர். அந்த தரங்கு வச்சு வந்து களை எடுப்போம். கை களையாக வந்து பிடுங்கி விட்டுருவோம். பிடுங்கி விட்டுட்டு கீரையோட வகைகளில் வந்து தண்டங்கீரையை வந்து வேரோடு எப்போவுமே வந்து வேரோடு பிடுங்கிடுவோம். தண்டங்கீரையை பொறுத்த வரைக்கும் வேரோடு பிடுங்கிடுவோம். அரைக்கீரையை சிறுகீரை இதெல்லாம் வந்து அறுத்து விட்டோம்னா மறுபடியும் வரும். மறுபடியும் வந்து அதை திரும்ப களையெடுத்து கொஞ்சோன்னு வரும். அந்த யூரியாவை போட திரும்ப வளரும். அப்படியுமா இது ஒண்டி ஒரு 3-4-5 மாதம் கூட வந்து நம்ம அதை வந்து களையெடுத்து பக்குவப்படுத்தி நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் கூட வந்து கீரையை வந்து அறுக்கலாம். ஆனால் தண்டங்கீரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேரோடு பிடுங்கி அப்படியே வந்து விற்றுருவோம். அதே மாதிரி அகத்திக்கீரையை வந்து ஆடு மாடுகளுக்காக போடுவோம். ஆடு மாடுகளுக்காக போடுறது வயிறு பூச்சி அந்த கிருமி இதுகளுக்காக கேட்பாங்க. அது கொஞ்சம் கொண்டுட்டு போவோம். இடையில வந்து அதுவும் கொண்டுட்டு போவோம். அமாவாசை அப்போ வந்து நிறைய வாங்குவாங்க, அதுவும் சேல்ஸ் ஆகும். அப்புறம் வந்து சிறுகீரை, சிறுகீரை வந்து நம்ம அரைக்கிற மாதிரியே தான், அது வந்து அரைக்கிற மாதிரியே தான் பருப்பு போட்டு வச்சா நல்லா டேஸ்டாக தான் இருக்கும்.
1: இப்போ தண்டுக்கீரையில் சிவப்பு கீரையும் இருக்குது, பச்சைக்கீரையும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 2 கீரையுமே போடுவீங்களா? தண்டுக்கீரை வந்து முத்திர்ஸ்னா வந்து கால்வலி வந்துடும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் எத்தனை நாளையில் விதை போட்டதுலேருந்து அந்த தண்டுக்கீரையை பறிப்பீங்க?
0: தண்டுக்கீரை வந்து விதை போட்டதுலேருந்து 10 நாளில் வந்து ஈஸியாக பிடிங்கிடலாம், வந்துடும். அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது வந்து முத்திரும், அந்த அதனோட விதைகள்லாம் வந்துடும். விதைகள் வந்துடுச்சுன்னா அதை வந்து நாங்கள் தண்டா பயன்படுத்தி அந்த விதையை எடுத்து திருப்பி நாங்கள் வந்து விதைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். மறுபடியும் வந்து விதைக்கு யூஸ் மற்ற விதைய தான் வந்து கடையில் வாங்குவோம். தண்டங்கீரையை பொறுத்த வரைக்கும் நாங்களே எங்கள் தோட்டத்தில் போட்டு போட்டு அந்த இதிலேயே வந்து விதை நாங்களே எடுத்து உருவாக்கிக்கிடுவோம்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

காலை 6:45. இது உங்கள் மனதிற்கு விருப்பமான ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது புத்துணர்ச்சியான புதிய காலை நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உற்சாகமான புதிய கால நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அயன் படத்தில இருந்து உற்சாகம் தரக்கூடிய பாடல் கேட்டோம். இனி கேட்கலாம் உதயம் NH4 திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உற்சாகமான புதிய காலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கும். நேரம் சரியாக 6:55.

0: எஃப்எம் 100.9 பிஞ்சு மனைகளின் சிரிப்பும் செல்ல கதைகளும் இனிய பாடல்களும் சேர்ந்த அழகான நேரம் குட்டீஸ்களுக்காகவே மலரும் பூந்தளிர் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
1: உயரம் குறைந்தேன் மணலில் வரைந்தேன் கடலில் கரைந்தேன்.
0: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: நான் கதை சொல்ல போறேன்.
0: என்ன கதை?
2: எலியும் புலியும்.
0: சொல்லுங்க.
2: ஒரு ஊர்ல ஒரு புலி இருந்துச்சா, அது வந்து தூங்கிட்டு இருந்துச்சா. ஒரு எலி வந்து அதை எழுப்பி விட்டுச்சா. அப்புறம் அது எழுந்திரிச்சு அதை புடிச்சு நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் இந்த எலி வந்து பயந்து போயிருச்சான். அப்புறம் அந்த எலி சொல்லிச்சான், நான் உனக்கு உதவி பண்றேன். ஒரு நாள் வந்து இந்த ஹண்டர் வந்து புலி மேல வந்து நெட்டை போட்டான். அவன் அப்புறம் அந்த எலி பார்த்துட்டு ஓடி வந்து அந்த நெட்டை கடிச்சு கடிச்சு அதை காப்பாத்துச்சு. Moral of the story is we should not disturb others. Thank you.
0: Super, super. அழகா ஒரு கதை சொன்னீங்க. அடுத்து இன்னைக்கு வேற என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து ஒரு பாட்டு சொல்ல போறேன். யூ

0: வேற என்ன சொல்ல போறீங்க?
1: நான் திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முலற்றே உலகு.
2: இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த வியான் கிருஷ்ணாவுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். சிரித்துக்கொண்டே கற்றுக்கொண்டே இருங்க.

நேரம் காலை 7 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஞாயிற்றுக்கிழமை லீவு, காலையில அப்படியே மெல்லமா எட்டி பாக்குற சூரியன் மாதிரி இப்பதான் போர்வைக்குள்ள இருந்து நிறைய பேர் எட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. கமகமக்குற சமையல் வாசம், நல்ல புத்துணர்ச்சி.

காலை பொழுது ஆகாஷ்வாணியில இதமான பாட்டு. வேற என்னங்க வேணும் நம்ம வாழ்க்கையில? நல்லா சிந்திக்கலாம், நல்லதா பேசலாம், நல்ல பாடல்கள் கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் ஐ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மனதோடு இன்பமாய் வளம் வரும் இசை வாணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு காய்கறி நிலவரம் என்னாச்சு, இன்றைய லோக்கல் செய்திகள் என்ன, வேலைவாய்ப்புகள் செய்திகள் என்ன அப்படின்றத நாம இனி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வேலைவாய்ப்பு செய்திகள்ல நமக்கு ரெண்டு அற்புதமான வேலைகளை பத்தின செய்திகள் இருக்கு. வேலை தேடும் இளைஞர்கள் நண்பர்கள், நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க பாஸ். அதாவது இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி, ஆப்ரேட்டர் பிரிவுகளில் 1626 இடங்கள் காலியாக இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தா, பிளஸ் டூ முடிச்சிருக்கணும், இல்லை ஐஐடி, இல்லைனா டிப்ளமோ, பிஎஸ்சி, பிகாம், இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30/6/2026 படி 18-26 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/7/2026, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி தான் இந்த வேலையை விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மேலும் விவரங்களுக்கு iocl.com/apprenticeship என்ற இணையதள முகவரியை அணுகலாம்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில இணைந்து இருக்கிறீங்க. இந்த ஷோவில் இப்போ நம்ம வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். மத்திய அரசோடைய இந்திய பருத்தி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஜெனரலில் 80 பணியிடங்களும், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவுகளில் 50 பணியிடங்களும், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் 16 பணியிடங்களும், அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் 2 பணியிடங்களும் என மொத்தமாக 148 இடங்கள் காலியாக இருக்குங்க. இதற்கான கல்வி தகுதி எனி டிகிரி, பிஇ, பிடெக், எம்பிஏ அல்லது சிஏ படித்தவர்களாக இருந்தால் போதுமானது. இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 24 தேதி வரை 18 32 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த பணிக்கு எழுத்து முறை நேர்முக தேர்வு என 2 முறைகளிலும் தேர்ச்சி அடைய வேண்டும். ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு cotcorp.org.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக cotcorp.org.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். கையில் இருக்கக்கூடிய காஃபி கப்ல இருந்து வரக்கூடிய அந்த காஃபி வாசனையோட கடலோட வாசனையும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் நான் நம்புறேன். நேயர்களுக்கான நினைவூட்டல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களுக்குடைய விருப்ப பாடலா அமைய இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும் 25-30-171 என்ற எண்ணிலும் பங்கேற்க

நேயர்களோடு உறவாடும் இசைவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று குமார சஷ்டி, பம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் அனந்தபூர்லிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பம்பனூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ சுப்பிரமணியர் சர்ப்ப வடிவில் குக்கே சுப்பிரமணியா, காட்டி, நாகல மடிகே ஆகிய இடங்களில் கர்நாடக மாநிலத்தில் காட்சி தருகிறார். அவை போல ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் ஆத்மக்கூர் மண்டலில் உள்ள பம்பனூர் தலத்தில் 7 தலை நாகவடிவில் ஸ்ரீ சுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இந்த பகுதியில் அக்காலத்தில் பல முனிவர்கள் தவம் செய்துள்ளனர். அப்போது இங்கு 7 புனித நீர்க்குளங்கள் இருந்தன. தற்போது 1 தான் எஞ்சியுள்ளது. இங்கு பம்பநாடி என்னும் ஆறு பாய்வதினால் அந்த ஆற்றின் பெயரே மருவி பம்பனூர் ஆகியுள்ளது. இங்கு உள்ள சுப்பிரமணியர்

0: வியாசராஜர் பிரதிஷ்டை செய்தார். அக்காலத்தில் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் கால வெள்ளத்தில் சரியான பராமரிப்பு இன்றி சிதிலமடைந்தது. பல ஆண்டுகளுக்கு பின் இந்த பகுதியில் பாடசாலை நடத்திய மதுசூதன சாஸ்திரி என்பவரின் பெருமுயற்சியினால் பக்தர்களின் ஒத்துழைப்போடு 1980 முதல் 2000 வரை 20 ஆண்டுகள் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற்று நித்திய பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. 2008 ஆம் ஆண்டு ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் இங்கு சிவன் பார்வதி சன்னதிகளை அமைத்தார். சிவன் பார்வதி கணபதி நாகவடிவில் முருகன் என சிவ குடும்பத்தையே இங்கு தரிசிக்கலாம். இங்கு சிவபெருமான் மஞ்சுநாதர் எனவும் அம்பாள் பார்வதி எனவும் போற்றப்படுகின்றனர். கருவறையில் ஸ்ரீ சுப்பிரமணியர் 7 தலை நாகரூபத்தில் குண்டலினி சக்தியை விளக்கும் வகையில் காட்சி தருகிறார். இந்த விக்கிரகத்தில் 7 சக்கரங்கள், குண்டலினி, தேவி, விநாயகர் மும்மூர்த்திகள் என அனைத்தும் காட்டப்பட்டுள்ளன. நாகம் தன் வாலை பீடத்தின் முன்புறம் சுருட்டி கொண்டிருப்பது மூலாதார சக்கரமாகும். நடுப்பகுதி சிவலிங்க ரூபமாகவும் சிரசில் உள்ள சிம்ம முகம் திருமாலை குறிப்பதாகவும் உள்ளது. வெளிச்சுற்றில் நவகிரக சன்னதிகள் உள்ளன. நாகர் விக்கிரகங்களும் விநாயகரும் ஒரே பீடத்தில் இங்கு காட்சி தருகிறார்கள். பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ சுப்பிரமணியரை மனதார வழிபட்டு குடும்பத்தில் அமைதி, மனப்பேறு, மகப்பேறு, நோயற்ற வாழ்வு போன்ற நன்மைகளை பெறுகிறார்கள். மேலும் காலசர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம், நவகிரக தோஷம் போன்றவை இங்கு வழிபட்டால் விலகிடும். 9 ஞாயிறு அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து 9, 11, 108 முறை பிரகார பலம் வந்து வழிபட்டால் கோரிக்கைகள் நிறைவேறும். செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம் ஆகியவை நீங்க இங்கு பரிகார ஹோமங்கள் செய்கின்றன. சர்ப்ப வடிவில் காட்சி தரும் பம்பனூர் ஸ்ரீ சுப்பிரமணியரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத். வெற்றிவேல் வீரவேல்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேரியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
4: உறவாடும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இனிமையான பாடல்களோட உள்ளூர் செய்தி, வேலைவாய்ப்பு செய்திகள் அப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேரம் காலை 7:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பறக்கும் ராசாலியோட பந்தயம் போட தயாராகுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி கேட்கலாம் உள்ளூர் செய்திகள். வழங்குகிறார் முத்துகிருஷ்ணன் அவர்கள்.

நன்றி சிவசங்கரி. இன்றைய செய்தித்தாளில் வந்துள்ள உள்ளூர் செய்திகள். அணுக்கரு திட்டங்களில் உலகின் முக்கிய 5 நாடுகளின் கொடிகளுக்கு நடுவே இந்திய கொடியும் பெருமையுடன் பறக்கிறது என மதுரையில் நேற்று நடைபெற்ற தேசிய நிதி தொழில் முனைவோர் உச்சி மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பாரதிய கிசான் சங்கம் நறுமணப் பொருட்கள் வாரியம் சார்பில் விவசாயிகள் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. ஒடிசா மாநிலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை பிரசித்தி பெற்றது. மதுரை மக்களும் இந்த ஆன்மீக அனுபவத்தை பெறும் வகையில் திருப்பாலை இஸ்கான் ஸ்ரீ கிருஷ்ணா பலராமர் கோயில் சார்பில் நேற்று கோலாகலமாக ரத யாத்திரை நடத்தப்பட்டது. மதுரை மாநகராட்சி பொது சுகாதார பிரிவு இன்டர்நேஷனல் டிரஸ்ட் ஆஃப் பீஸ் தொண்டு நிறுவனம் மூலம் தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்றது. இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம், GST மற்றும் மறைமுக வரிகள் குழு, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் சார்பில் மதுரையில் சரக்கு மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாநகராட்சியில் அம்ருட் 2.0 திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை பணிகளை மார்ச் 2028 முடிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நிஷாந்த் கிருஷ்ணா உத்தரவிட்டுள்ளார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேற்று சிறப்பு லோக் அதாலத் நடைபெற்றது. இதில் 17 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு ₹88,24,000 வழங்க உத்தரவிடப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மேலூர் குறுவட்ட அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகளை அழகர்கோவில் சுந்தரராஜா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை சான்றிதழ் வழங்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி முளைக்கொட்டு திருவிழாவின் 3 நாளான நேற்று அம்மன் காமதேனு வாகனத்தில் அருள் பாலித்தார். கேட்டது செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்தி. உள்ளூர் செய்திகளாக கேட்டீர்கள்.

ராஜாராணி பாடத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். சுட்டரிக்கும் வெயில்ல சில்லுன்னு ஒரு மலை துளி விழுந்தா நல்லாதான் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரம் சரியாக காலை 7:45. இது உங்கள் இதயத்தோடு உறவாடும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுட்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி கேட்கலாம் ஜெயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

காத்தோடு மெதுவாக நம் காதுகளை வருடக்கூடிய அழகான பாடல் தான் கேட்டோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இருக்கு. இனிமையான பாடல்கள் நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு வலம் வர காத்திருக்கிறது. நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு பெற அழைக்கலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும் 25-30-171 என்ற எண்ணிலும் அழைக்கலாம், பேசலாம், பாடல் கேட்கலாம். இனி கேட்கலாம் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் இதயத்தோடு இதமாக உறவாடும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உடன்பிறப்பை திரைப்படத்திலிருந்து ஒத்த பணக்காட்டேரி.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப துறையின் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகிள் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 3rd இடம் பிடித்தது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்த அணி 6-4

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:03. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி தொடர்வது நேயர்களின் அபிமான பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைக்கு மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்க போறோம். பாடல் கேட்க விரும்பும் நேயர்கள் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணில் அழைக்கலாம், பாடல் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், எங்கிருந்தன்னு கேட்கலாமா? வருக வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
2: வணக்கம் சார், வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் முதலாவது வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. இப்ப நான் குற்றாலத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தண்ணி நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்கு. எனக்கு ஜோ படத்துல இருந்து உருகி உருகி போனதடி அந்த பாட்டு தாங்க.
2: போற்றலாம் போற்றலாம். உங்களுக்காகவும் பிற நேயர்களுக்காகவும் உருகி உருகி பாடல் கேட்கலாம்.
3: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
2: போற்றலாம் சார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம்
1: மேடம். தங்களுக்கும் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன். கடைசி நேர்ந்தால் யானமலை புதுப்பட்டி ரோட்டில் இருந்து மேடம்.
0: வணக்கம் சார், வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: குங்கிலிருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டிருக்கேன் மேடம்.
0: நிச்சயமாக உங்களுக்காகவும் பண்பலையின் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இது.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: நேரம் காலை 8:14. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடலாகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம். வணக்கம் சார்.
5: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
4: வணக்கம் சார், வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
5: படம் ஆறாமலை பாடல், எப்படி வந்தாயோ நகை தந்தாயோ.
4: உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறார்கள்? வணக்கம் சார்.
1: தென் தமிழகத்தின் தலைநகரமாம், தமிழர்களின் தலைநகரம், கூடல் மாநகர், ஆலவாய் நகரின் அரசி, எங்க அம்மா மீனாட்சி சுந்தரத்தை நல்லாசியோடு சித்திரை வீதன் முத்திரை பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் வானொலி பண்பலை 103.3 மற்றும் தமிழர்களின் அடையாளம் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பல் 100.9 வந்திருக்கும் பண்பலின் பாச சொந்தம் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்ற அறிவிப்பாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: அருமை அருமை அருமை சார், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து என் தலைவன் அஜித்குமார் அவர்கள் நடித்த வேதாளம் படத்துல இருந்து ஆளுமா டோலுமா அந்த பாட்டை போட்டுடுங்க. நன்றி, வணக்கம் மேடம்.
0: கேட்கலாம் உங்களுக்காகவும் இதர நேயர்களுக்காகவும்.

0: மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களோட உற்சாகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பாட்டு வேடுமா நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்திருக்க அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுகிறார்கள் கேட்கலாம். வருக, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், மதுரையிலிருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாட்டு வந்து ஜானிலா ஜிம்கானா, அந்த பாட்டு ரெண்டுல ஒண்ணு பாக்கலாம். அந்த பாட்டு
0: உங்களுக்காகவும் பண்பலையின் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் இதோ.

0: 428 மற்றும் 0452-253-1366.
1: இதயங்களோடு இன்பமாய் உறவாடும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக வலம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் யார்? வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம். காலை வணக்கத்தோட இணைவது மல்லப்புரத்துல இருந்து தேவதாஸ் மேடம்.
1: வணக்கம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: அங்கலாம் இருந்து என் சங்கனாச்சு.
1: உங்களுக்காகவும் பண்பலை நேயர்களுக்காகவும் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597133

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமான

0: நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களோடு வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற விரும்பும் நேயர்கள் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணை அழைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசலாம்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேண்டும்?
1: படம் ராயன், பாடலின் வரி வாட்டர் பாக்கெட். இணைப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களின் நினைவூட்டலுக்கு இன்று இரவு 8 மணிக்கு விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி ஒளிபரப்பாக காத்திருக்கிறது. நேயர்கள் தவறாமல் கேட்டு பயன்பெறலாம். இப்பொழுது மதுரை நேயர்களின் விருப்ப பாடல் தான் வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் பத்மாவதி பேசுறேன், 3 மாவட்டத்திலிருந்து.
0: வணக்கம்மா, வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தலைவன் தலைவி படத்திலிருந்து பொட்டள மிட்டாய் பாட்டு வேணும் மேடம்.
0: கேட்கலாம், உங்களுக்காகவும் பண்பலையின் நேயர்களுக்காகவும்.
1: நன்றி.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்க கூடிய அடுத்த நேர் யார்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் மதுரைக்கே புதூர்ல இருந்து மாரியப்பன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நீங்க நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: அது பேட்டையில இருந்து ஒரு பாட்டு போடுங்க மேடம். அதே மாதிரி நிகழ்ச்சி நம்ம ஆகாஷ்வாணி நிலையத்தா இருக்கும், கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மேடம்.
1: நன்றி நன்றி, உங்கள் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இதோ உங்கள் அனைவருக்குமான பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் இணைந்திருந்தது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நாம மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டு முடிச்சிருக்கோம். இனி வருவது திரை இசை சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் அனைத்து
4: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டானா, உடனே நாம என்ன செய்வோம், கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம். நாம அவங்கிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பா நடந்துக்குவோம். ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க. பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு குடிகாரன், அவன் கையில் ஒரு இசைக்கருவி, அதை கண்ணாபின்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில். அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப வளர்க்குறான். பாயசீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார். அவனை பார்க்குறார், அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார். ஏன்ப்பா இது மாதிரியெல்லாம் நடந்துக்கிற, இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அவனுக்கு கோபம் வந்துட்டுது. கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான். ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான். இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு இல்லை, அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா, கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள், கொஞ்சம் பணம், இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு. அவனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன விவரம்னு விசாரித்தான். வந்த ஆள் ஒரு கடுதாசியை நீட்டினான். அதில் விவரம் இருந்தது. ஞானி எழுதியிருக்கிறார், இதை பாருப்பா, உங்களுடைய இசைக்கருவி உடையறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன். வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன். இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கோ அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது. இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை, தெளிஞ்சு போயிருந்த நேரம் இது. அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. தலை குனிஞ்சான், யோசனை பண்ணான். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான். அவர் காலில் விழுந்தான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். பெரியவங்களே, தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்க. உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது. இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா. ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தியிருக்கு பார்த்தீங்களா. இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார். நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாபின்னான்னு உளறிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் அந்த

0: வழியாக ஒருத்தர் வந்தார். ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி, ரத்தம் வந்துட்டுது. அதுக்கப்புறம் என் மனசு தெரிஞ்சுட்டுது சார் அப்படின்னார். அப்படியா என்ன ஆச்சரியமாக? ஆமாம் சார், அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை, என் தலையில். வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார்? மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது. அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார். ரொம்ப சோகமாக.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்க.

0: கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையோடு இணைந்திருக்கிறீங்க நீங்க. இனி அடுத்து 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி ஒளிபரப்பாக காத்திருக்கிறது. அதற்கு நீங்க 9:02 வரை காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மெசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்ப திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி மத்திய அரசு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். எவ்வித சாதி பாகுபாடுமின்றி அனைத்து பிரிவு மக்களும் பயனடையும் வகையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 9:03. இன்றைக்கி சண்டே, ஸோ எல்லோரும் ரிலாக்ஸாக இருப்பீங்க. சில பேர் இன்றைக்கி தான் நமக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போவோம்னு மார்னிங்கே கிளம்பியிருப்பீங்க. காரில் போகிறவங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, காரில் பெட்ரோல் டீசல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, சைட் மிரரை பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். அப்புறம் பைக்கில் போகிறவங்க எல்லாம் ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, பிரேக்கை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேஃப்டி முக்கியம். ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ரேடியோ வால்யூமை உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனோட பீட்டான சாங்ஸும் கேட்க போகிறீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. ஒரு பாட்டை கேட்டுட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் என்னென்ன சாங்ஸ்ன்றதை கேட்கலாம்.

0: நான் திரைப்படத்தில் இருந்தால் இப்போ பாடலை கேட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறோம்னா பிஎம் ஸ்கீம் தான், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். அப்படின்னா என்னென்னா, நலமான வாழ்வு நவீன இந்தியாவின் அடையாளம். அதாவது நாட்டோட சுகாதாரத்துறையை டிஜிட்டல் முறையில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு மக்களுக்கும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப பாதுகாப்பான மற்றும் தரமான மருத்துவ சேவையை வழங்குகிற நோக்கத்தில் மத்திய அரசால் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த திட்டத்தில் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஜிட்டல் சுகாதார அடையாள எண் வழங்கப்படுது. அது 14 இலக்க எண் கொண்டதாக இருக்குது. எதுக்காக அப்படின்னா, மருத்துவ பரிசோதனை விவரங்கள், மருந்து சீட்டுகள், ஆய்வக அறிக்கைகள் அப்படின்ற சுகாதார பதிவுகளை பயனாளியோட பெர்மிஷனோட பாதுகாப்பாக டிஜிட்டல் முறையில் சேமித்து வைக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்படுது. இந்த டிஜிட்டல் சுகாதார அமைப்பில் மருத்துவர்கள், மருத்துவமனைகள், ஆய்வகங்கள் மற்றும் மருந்தகங்கள்லாம் சேர்ந்து செயல்படுறதுனால நோயாளிகளுக்கு சிகிச்சையை மேம்படுத்துவதற்கும் தேவையான பரிசோதனையை குறைக்கிறதுக்கும் சிகிச்சையை சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் வழிவகை செய்து. ஸோ நீங்களும் பாதுகாப்பான, தரமான மற்றும் எளிமையான சிகிச்சை பெறணும்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே அடுத்த ஒரு சாங்கை கேட்டுட்டு வந்துடும், உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.
1: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

நேரம் 9:15 ஆகிட்டு இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னா 2026 கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விருது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த எம் கலிமுல்லாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மத நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதோட அவரோட சிறப்பான பங்களிப்பை பாராட்டி குடியரசு தின விழாவில் தமிழக முதலமைச்சர் இந்த விருதை வழங்கியிருக்காரு. இந்த விருதுக்கு பாராட்டு சான்றிதழோட ₹25,000 ரொக்க பரிசும் ஒரு பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கு. மத நல்லிணத்திற்காக பாடுபட்டு சமூக ஒற்றுமையை நிலைநிறுத்த உதவும் நபர்களை கௌரவிப்பது தான் இந்த விருதோட நோக்கம். அடுத்த பாட்டா தெனாவிட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுவோம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேரம் 9:26 ஆயிட்டு இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அடுத்த இன்ஃபர்மேஷனா 2026 திருச்சி பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 16 மிக சிறப்பாக நடைபெற்றுங்க. இதில் சுமார் 750 காளைகளும் 600 மாடுபடி வீரர்களும் இந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த அரங்கம் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நிரந்தர ஜல்லிக்கட்டு அரங்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த ஒரு பாடலாக காஞ்சனா திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டு

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

நேரம் 9:35 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் பீட்டான சாங்கானா நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லியும் பயன்படுத்தப்படுற இந்திய ரூபாய் சின்னம் எப்படி உருவாச்சு அப்படின்றத தெரியுமா? சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2010 இந்திய அரசு வந்து இந்த சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வடிவமைச்சவங்க யாருன்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தர்மலிங்கம் தாங்க. தேவநாகரி எழுத்தான ரூன்ற எழுத்துலையும் அதுக்கப்புறம் ஆங்கில எழுத்தான ஆர் அது ரெண்டையும் சேர்த்து தான் இந்த வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்னத்தோட மேலே இருக்க இந்த ரெண்டு கோடும் இந்திய தேசிய கொடியையும் பொருளாதார சமத்துவத்தை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இன்று இந்த சின்னம் வந்து உலகம் ஃபுல்லாக, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக இந்தியாவோட பொருளாதார அடையாளமாகவே மாறிடுச்சுங்க. அடுத்த ஒரு பாடலாக பீமா திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:43 ஆயிட்டு இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டிரை டைம் வெயிட்ஸ், காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்?

அஞ்சல் துறை. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உலகிலேயே மிகப்பெரிய அஞ்சல் வலையமைப்பாக இந்தியாட்ட தான் இருக்குது அப்படின்றது வந்து யாருக்குமே, அதாவது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 1.5 லட்சத்துக்கும் அதிகமாக தபால் நிலையங்கள் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்குங்க. இப்பையும் தொலைதூர கிராமங்களுக்கு கூட அஞ்சல் சேவை வந்து இதன் மூலமாக நடைபெற்றுட்ருக்கு. கடிதங்கள் மட்டும் இல்லாமல் சேமிப்பு திட்டங்கள், பணப்பரிமாற்றம் போன்ற பல சேவையும் இந்திய அஞ்சல் துறை வழங்கி வந்துட்டுருக்குங்க. அதோட ஒரு நம்ம சாங்கையும் கேட்டுட்டு வந்துடுவோம்.

நேரம் 9:49 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா தேனி பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். தேனி வந்து தேன் மட்டும் தயாரிப்பது இல்லைங்க, அந்த தேனி வந்து மலர்களோட மகரந்த

சேர்க்கை வந்து நடைபெறுவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாங்க. உலகத்தில் இருக்க பல உணவு பயிர்களோட விளைச்சலுக்கு தேனீயோட செயல்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால தான் தேனீக்கள் வந்து சுற்றுச்சூழலின் மிக முக்கிய உயிரினங்களாக கருதப்படுது. அதாவது என்னென்னா, தேனீக்கள் சுற்றுச்சூழலின் மிக முக்கிய உயிரினங்களாக கருதப்படுது. அடுத்த பாடலாக கத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம் நேயர்களே. ஸ்டே டியூன் ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:55 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிறைவு பகுதிக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாங்க. நிறைவு பாடலாக மாரி 1 திரைப்படத்திலிருந்து இதுவும்

0: அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிறைவு பெற்றது. ட்ரை டைம் வெயிட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வட மசடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் பல்வேறு புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை நாட்டின் தொழில்நுட்பத் திறனின் வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள் இந்திய விண்வெளித்துறை உலக அரங்கில் முன்னணி நாடாக திகழ வழிவகுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையின் வெற்றி நாட்டின் வளர்ச்சிக்கான புதிய பாதைக்கு வித்திட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் காலை 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு நேயரை சந்திச்சுட்டு இருக்கோம்.

0: இந்த வரிசையில இன்னைக்கு யாரை சந்திக்க இருக்கோம் அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தை சேர்ந்த மா சுமதி அவங்கள தான் சந்திக்க இருக்கோம். அவங்க வானொலி கேட்ட அனுபவங்களையும் அவங்களுடைய விருப்ப பாடலையும் இன்னைக்கு கேட்க இருக்கோம். இது நேற்றைய பகுதியின் தொடர்ச்சியாகும். நம்ம வானொலியில நீங்க நேரலையில பங்கு பெற்ற நிகழ்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: 12 to 12:40 வரைக்கும் சிநேகிதே நிகழ்ச்சியில் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் வந்துடுவேன் ரேடியோ எடுத்துகிட்டு. அதே போல் 4 மணி ஆனால் 4 மணிக்கு யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண, 4 to 5 வந்து எனக்கு இந்த ரூம் அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போயிடுவேன். தூங்க மாட்டேன். தூங்கினாலுமே அந்த 4 மணி நீ எப்படி எனக்கு தெரியும் தெரியாது, டப்புன்னு எந்திரிச்சு 4 மணி ஆயிடுச்சு ஆட்டக்கலம் வந்துருமேனு சொல்லிட்டு எப்பயுமே ஃபோனில் தான் நான் கேட்பேன். எங்கே போனாலும் செல்ஃபோன் எடுத்துகிட்டு சமைக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே பாட்டு கேட்டுகிட்டு இருப்பேன். ஆட்டக்கலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஸ்க், என்ன விஷயம் எப்படி இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லையோ எதுனாலும் சரி, ஆட்டக்கலன்னு ஒரு வார்த்தை காதில் கேட்டாலே போதும் அப்படியே எனர்ஜெட்டிக்காக வந்துடும். 4 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா லைன் கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா அன்னைக்கு பூரா எனக்கு ஒரு மாதிரியே இருக்கும், ஏமா அப்படி இருக்க என்ன அவனுக்கு லைன் கிடைக்கல, ஆமாம் அப்போ எனக்கு லைன் கிடைக்கல. இப்பவும் ஆட்டக்கலத்தில் வந்து
0: பண்ணிட்டு தான் இருக்கேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். வானொலியினால ஏற்பட்டவங்க மாற்றங்கள் எதுவும் இருக்குங்களா?
1: இப்போ அன்னைக்கு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறோம், நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கு, அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டிவினா அதை உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம செவி வழியில் கேட்கும் போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு தெரியும் போது, இப்போ ஏதோ தம்பிட்ட இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படியே அதை பாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி நியூஸ் கிடைக்கும் போது அது நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அது யூஸாக இருந்திருக்கு. செல்ஃபோன் பார்க்குறத தவிர்த்துட்டு நமக்கு பெனிஃபிட்டான விஷயங்கள் நிறையா இருக்குது வானொலியில். அதை கேட்டுக்கிட்டே அவங்க வேலை பார்க்கலாம், படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதனால் இந்த கால இளைஞர்களும் சரி பெண்களும் சரி வானொலி கேட்கணும்னு நான் என்னோட தாழ்மையான கருத்தை முன்வைக்கிறேன்.
0: இப்போ நீங்கள் சொன்ன அந்த கருத்தோட ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நினைவோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒன்று சொல்லுங்கள்.
1: சிட்டுக்குருவின்ற படத்தில் என் கண்மணி காதலி அந்த படம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். வானொலியில் பாட்டு கேட்ட அனுபவம் ஒன்று இருக்கும். வானொலியில் எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டால் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை வந்து கேட்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா?
1: கண்டிப்பா, நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்க வீட்டுல ரேடியோலாம் இல்ல. அப்ப காற்றலைகள்ல ஒலிபெருக்கியில பாட்டு போடுவாங்க. நானும் என் தங்கச்சி என்ன பண்ணுவோம், மொட்டை மாடிக்கு ஓடுவோம். மொட்டை மாடிக்கு ஓடி அந்த காத்து எங்க வருதோ அங்க போய் நின்று பாட்டு கேட்போம். அங்க நின்றுப்போம், என்ன வேலை எக்க எடுக்கிட்டு போனாலும் சரின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் அந்த பாடலை கேட்டுட்டு, என்ன சொல்றது, பரவசம் ஆயிரும். அந்த பாடலை கேட்கும்போது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அப்படியே பாட்டு கேட்டுட்டு அப்புறம் தான் மற்ற வேலை பார்ப்போம். இப்பவுமே எனக்கு பிடிச்ச பாடல் எங்கேயாவது கேட்டுச்சுன்னா நானும் வெளியே போய் நின்று அது எங்க கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க கேட்குதோ அங்க போய் நின்று கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்டுட்டு வந்து தான் நான் மறுவேலை பார்ப்பேன்.
0: இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நீங்களாமா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஒன்று சொல்லுங்க.
1: மெட்டின்ற படத்துல மெட்டி ஒலி காற்றோடு அந்த பாடல்,

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக சமைக்கிற வேலை உங்களுக்கு பொறுப்பு உங்ககிட்ட. அப்படி இருக்கிறப்போ அந்த பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறது, அது இன்னும் கொஞ்சம் சுவையை கொடுக்கும். எப்போவுமே வந்து நமக்கு அந்த பிடிச்சி எதை பண்ணுறோமோ அது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ எப்பவும் கேட்டுகிட்டே வேலை பார்த்த அனுபவங்கள் இருக்கா?
1: காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் பெட்ஷீட் கடையில் அந்த ரேடியோ வச்சு கேட்டுட்டு தான் இருப்பேன். கிச்சனுக்கு போனால் கிச்சன் ஜன்னலில் அந்த ரேடியோ, என்னோட ஃபோன் செல்ஃபோனை வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். இடைக்கால பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லும் போது நிறைய பாடல் இருக்குது, எதுவுமே மீட் பண்ண முடியாது.
0: இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் நீங்களாமா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க.
1: பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்துல இளைய நிலா பொழிகிறதே அந்த பாடல்.
2: இளைய நிலா பொழிகிறதே

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க நேயர் விருப்பம். இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்களுடைய வானொலி அனுபவங்களை தான் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம். இப்போது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஒன்று சொல்லுங்கள்.
1: கிழக்கே போகும் ரயிலிருந்து ஒரு பாடல். ஊருக்கு போன பொண்ணு உள்ளூர் செல்ல கண்ணு, கோவில் மணி ஓசை கேட்டாளே வந்தாளே, பாவம் முந்தன் கச்சேரிக்கு பொண்ணு நானா, பாடம் வரை பாடு தாளம் போடு அதை நீயே கேளு, கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ, பாட்டு பாடும் கூட்டத்தாரோ ஏழை கோயில் கீதம் தரும் நாதம் அது கொண்டாந்ததோ என்னை இங்கு, கோவில் மணி ஓ செய்தன்னை செய்ததாரோ.
0: அந்த பாடலையும் நம்ம வானொலியில் கேட்டலாமா?
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
3: பாஞ்சாலி பாஞ்சாலி,
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ.
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் ஆத்திக்குளத்தைச் சேர்ந்த மா சுமதி அவங்க தான் பங்கு பெற்றாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:33 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரே ஒரு படம். ஆனால் அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு பாடலும் நம்ம மனசில் இன்னும் ரீங்காரம் போடுது. அப்படி மறக்க முடியாத இசை பயணத்துக்காக இது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் பூவேலி திரைப்படத்தில் இருந்து தான் பாடல்களோட தொகுப்பாக நம்ம கேட்க போகிறோம். செல்வாவோட இயக்கத்தில் 1998 வெளிவந்த திரைப்படம் தான் பூவேலி. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க பரத்வாஜ், வரிகள் வைரமுத்து, கார்த்திக், அப்பாஸ், கௌசல்யா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முதலாவது பாடலாக சுஜாதா மற்றும் ஹரிஹரன் குரலில் இது.

0: ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அடுத்த பாடலாக கே எஸ் சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணாவோட குரல்ல பூவேலி திரைப்படத்திலிருந்து இதோ.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4250-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

நேரம் 10:47 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். நேயர்களோட நினைவிற்கு 12 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டே இருக்குங்க. தோழிகளை உங்களோட திறமைகளை நீங்களும் வெளிப்படுத்தணும்னா ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணில் நேரம் 12 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி வலம் வர இருக்கு. அடுத்த பாடலாக கார்த்திக், நிழல் ரவி, சார்லி, மனோரமா ஆகியோரோட குழுவில் பூவேலி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

பண்ணிட்டே இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு பட பாடல்கள். பூவேலி திரைப்படத்தில் இருந்தா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிறைவான பாடலாக புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் இது

பூவெளி திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி நேர்களே. இனி தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கியிருக்கும் நிலையில் புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் மங்கள் பாண்டேயின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க மிதிவண்டி பயிற்சி மிகவும் முக்கியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்டிகல் 370 என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. இந்திய திரைப்படத்துறை பல்வேறு தலைமுறைகளை கடந்து நிலைத்து நிற்பதற்கான பெருமை மிகுந்த தருணம் இது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட விருதுகளை வென்ற தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஸ்கேட்டிங் மூலம் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் தனியார் அடையாள அட்டையை பெறுவதற்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மேலகிரி மலையில் நேற்று தொடங்கிய கோடை விழா இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோரப் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டயத்தை இந்தியாவின் பி சிந்து கைப்பற்றியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3 மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை இன்று நள்ளிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மங்கையரின் மனம் கவர்ந்த பாடல்களோடு வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் தோழிகள் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 2530170 மற்றும் 2530171 என்ற எண்களை அழைக்கலாம், பேசலாம், நல்லவை பகிரலாம், பாடல் கேட்கலாம். இணைப்பில் வந்துள்ள முதல் தோழி யார்?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ன்ற நிகழ்ச்சியில?
3: மெல்ல திறந்தது கதவு படத்துல கண் பார்வை தரிக்க தூடிக்கும் கண் பார்வை தரிக்க தூடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போவோம் பனிமகள் இமைய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இரண்டு

0: இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது மங்கையரின் மனம் கவர்ந்த சிநேகிதியே நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருக்கக்கூடிய அந்த சிநேகிதி யார்? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் சகோதரி. யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தென்புத்தி முன்புத்தி படத்துல கொலுசு கொலுசு எசப்பாடு கொலுசு, நீ பாடாதிருந்தால் நான் பாதை மறக்கின்ற பாடல்.
0: அருமை அருமை. உங்களுக்காகவும் பண்பலையின் அனைத்து தோழிகளுக்காகவும் பாடல் கேட்கலாம்.

0: கொடி எசப்பாடு கொலுசி, கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: PM जय अब गरीबों की जय बन गई है.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மங்கையரின் மனம் கவர்ந்த ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் ஸ்நேகிதிகள் 0452 என்ற மதுரையின் முன்னணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களை அழைக்கலாம். இப்போது நம்மோடு இணைப்பில் இருக்கும் தோழியார் வருக. வணக்கம்.
2: நண்பர்கள் வணக்கம் கூறி இணைப்பில் இணைபவர் வேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்கம்மா.
1: வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு பாடம் ராமன் அப்துல்லாங்கம்மா.
1: நிச்சயமா நிச்சயமா உங்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து தோழிகளுக்காகவும் பாடல் இது.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பெண்களின் மனதை கவர்ந்த சிநேகிதி நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பெண்களின் மனதை கவர்ந்த சிநேகிதிய நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நேரம் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய தோழி யார்? வருக வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் வணக்கம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னதா? அனைவரும் நலமா இருக்கீங்களாப்பா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் 10 பசலி, அதுல மெல்லை மனம் கொண்ட பிள்ளை என்று வேடிக்கை காட்டு குப்பம் என்று அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.
0: கண்டிப்பாக உங்களுக்காகவும் அனைத்து தோழிகளுக்காகவும் பாடல் இது.

0: ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மங்கையரின் மனம் கவர்ந்த பாடல்களோடு வளம் வந்துகிட்டு இருக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற விரும்பக்கூடிய தோழிகள் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு அழைக்கலாம். 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்களில். இப்போது நம்மோடு இணைய காத்திருக்கும் தோழி யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநகர் மெகராஜ் பேசுறேன்.
0: வணக்கம்மா. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: இதே வினையில மேடம்.
0: இதயவினையிலிருந்து பொன் மாலை பொழுது. உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை.

0: ஆகாஷ்வாணியில் நேயர்கள் இணைந்திருப்பது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இது மங்கையரின் மனம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம். வணக்கம் மேடம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து தனலட்சுமி பேசுறேன்.
0: பேசலாம், கொஞ்சம் உங்க வானொலியிலிருந்து தள்ளி வந்து பேசினா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேண்டுமா?
1: எல்லாமே என் ரசதான் படத்துல இருந்து ஒரு சந்தன காட்டுக்குள்ள.
0: நிச்சயமாக உங்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து தோழிகளுக்காகவும் பாடல் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி 2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ல ஸ்நேகிதியில் நிகழ்ச்சியில் தான் கேட்டுட்டு இருக்கோம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த சிநேகிதி யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மாவட்டத்திலிருந்து திவ்யா பேசுறேன்.
0: வணக்கம் திவ்யா. நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உழுக்குதுங்க, வந்து சொல்லாத உறவை ஏன் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா தண்ணீர் ஏத்தா. நன்றி மேம்.
0: அழகா பாடுனீங்க. நிகழ்ச்சியில் வந்தமைக்கு நன்றி.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கோவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த அனைத்து தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்டலாம் தளபதி படத்திலிருந்து யமுனையாற்றிலே.

நேரம் ஒரு மணி. மனதை விரடும் மென்மையான மெலோடிகள் காலங்களை கடந்தும் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக 1959 ஆண்டு வெளிவந்த திரைப்படம்

படம் தான் பாகப்பிரிவினை. பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனோட வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி லீலா ஆகியோரோட குரலில் இதோ பாடல்.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
1: நேரம் 1:10 ஆயிட்டு இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். காலத்தில் அழியாத காவிய கானங்களாக அடுத்த பாடலாக 1962 வெளிவந்த திரைப்படம் தான் பார்த்தால் பசி தீரும். இந்த படத்துக்கு பீம்சிங் இயக்கம் பண்ணியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, கண்ணதாசனோட வரிகளில், பி சுசீலாவோட குரலில் இது ஒரு பாடல்.
2: நாம் கேட்டு இணைந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 1:19 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலி வரிகளில் பி சுசீலா குரலில் இது

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

நேரம் 1:25. ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தால் அறியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வசந்த கானங்கள் அடுத்த பாடலாக 1967 வெளிவந்த திரைப்படம் தான் ஊட்டி வரை உறவு. இந்த படத்துக்கு ஸ்ரீதர் இயக்கம் பண்ணியிருக்காங்க. MS விஸ்வநாதனோட இசையில, கண்ணதாசனோட வரிகளில், TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசீலா ஆகியோரோட குரலில் இது ஒரு பாடல்.

கடந்தாலும் இனிமை குறையாத பாடல்கள், தலைமுறைகள் மாறினாலும் இதயத்தில் என்றும் வளம் வரும் மெலோடிகள். இந்த பொன்னான இசையை உங்கள் செவிகளுக்கு கொடுக்கும் நிகழ்ச்சியாக வசந்த கணங்கள். அடுத்த பாடலாக 1969 வெளிவந்த திரைப்படம் தான் சாந்தி நிலையம். ஜி எஸ் மணியோட இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதனோட விசையில், எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா ஆகியோரோட குரலில் இது ஒரு பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
3: அப்போ நம்ம மதுரை PTR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல BE சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், CSE, ECE, EEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. SC ST மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
4: நேரம் 1:35, 49 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக 1961 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் பாக்கியலட்சுமி. இந்த படத்துக்கு இயக்கம் KV ஸ்ரீனிவாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன், AL ராகவன் மற்றும் P சுசிலாவோட குரலில் இது பாடல்.

வசந்தகரங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 1969 வெளிவந்த திரைப்படம் தான் பூவா தலையா. இந்த படத்துக்கு இயக்கம் கே பாலச்சந்திரன், இசை MS விஸ்வநாதன், வரிகள் வாலி, TM சவுந்தரராஜன், மனோரமா மற்றும் AL ராகவன் குரலில். இது ஒரு பாடல்.

கண்டே.

1966 வெளிவந்த திரைப்படம் தான் பறக்கும் பறவை. இந்த படத்திற்கு இயக்கம் டி ஆர் ரமணா. எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவோட குரலில் இது ஒரு பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது.

0: மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 1:52:25 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக 1962 வெளிவந்த திரைப்படம் தான் காத்திருந்த கண்கள். இந்த படத்திற்கு இயக்கம் டி பிரகாஷ் ராவ், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசனோட வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா ஆகியோரோட குரலில் இதோ

0: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 2:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது கவிதை அரங்கம் நேரம். வணக்கம் நேயர்களை, இனிய பகல் வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. வண்ணங்கள் பற்றிய வரிகளோடு பாடலும் வலம் வரும் கவிதை அரங்கம் நேரம் இது.

வண்ணமயமாக்கும் எண்ணங்களை விவரிக்க வானம் முட்டும் கணக்கிலடங்கா வண்ணங்கள், வெளிச்சத்தில்தான் எத்தனை நிறங்கள், இருளிலோ நிறத்திற்கு வழியேது. ரோஜா திரைப்படத்திலிருந்து உண்ணிமேனன் சுஜாதா குரல்களில் ஒலிக்கும் பாடல்.

கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் வண்ணங்கள் பற்றிய வரிகளோடு பாடல்களையும் கேட்டு மகிழும் தருணமாய் இது கவிதையரங்கம். வானம் கொண்ட வானவில் தான் எத்தனை அழகு, வண்ணமின்றி வானவில்லுக்கு ஏது அழகு. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக தேவன் சுஜாதா குரல்களில்.

கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் வண்ணங்கள் பற்றிய வரிகளோடு வண்ணங்கள் பற்றிய பாடலும் ஒலி உலா வந்து கொண்டிருக்கும். இது கவிதையரங்கம். ரசனைமிக்க ஓவியமும் ரம்மியமாகும் தான் கொண்ட வண்ண பூச்சுக்களால். காதல் கொட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: மூக்கில் பொல்லாத்து ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: நேரம் 2:18.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதையரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. வண்ணங்கள் பற்றிய வரிகளோடு வண்ணங்கள் பற்றிய பாடலும் சேர்ந்து ஒலிவுலா வரும் நேரமாய் இது கவிதை அரங்கம். ஆயிரம் அர்த்தங்கள் பேசும் வண்ணங்கள், வண்ணங்கள் சொல்லும் உணர்வுகள் தான் எத்தனை எத்தனை. அலைப்பாய்தி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிளின்டன் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்பொழுது 2:25. அக்காஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியோடு. வண்ணங்கள் பற்றிய கவிதை வரிகளோடு, வண்ணங்கள் பற்றிய பாடல்களோடு ஒலி உலா வந்து கொண்டிருக்கும் கவிதை அரங்கம் நிகழ்ச்சி. காந்த பார்வை போல காந்தர நிறத்தால் கவர்ந்திழுக்கும் தந்திர வண்ணமோ பாடல் ஒலிக்கிறது. மின்சரக்கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஹரிணி இவர்களின் குரல்களில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: கவிதையரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சி வண்ணங்கள் பற்றிய வரிகளோடு வண்ணங்கள் பற்றிய பாடல்களும் சேர்ந்து ஒலி உலா வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாய் இது கவிதையரங்கம். ஆயிரம் ஆயிரம் வண்ணங்கள் இருந்தும் கருப்பு வெள்ளைக்கு மட்டும் பகைதான் உண்டோ? பாடல் ஒலிக்கிறது வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
4: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
5: நேரம் 2:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியோடு. இன்றைய கவிதை அரங்கம் நிகழ்ச்சியில் வண்ணங்கள் பற்றிய வரிகளோடு வண்ணங்கள் பற்றிய பாடல்களும் ஒலி உலாக் வந்து கொண்டிருக்கிறது. கவிதை அரங்கம். உயிர் கொண்டு எழுந்தால் வண்ணமும் மகிழுமே தான் பிறந்ததற்காக. பாடல் ஒலிக்கிறது பொற்காலம் திரைப்படத்திற்காக சித்ரா குழு குரலில் ஒலிக்கிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 2:46:40. நாம் இணைந்திருக்கிறோம் கவிதையரங்கம் நிகழ்ச்சியோடு. 1000 நிறங்கள் ஜாலமிடும், மழை வந்த பின் வானில் கோலமிடும், வானுக்கும் பூமிக்கும் பாலமிடும், பாடும் பறவைகளும் தாளமிடும், வானவில்லின் 7 வண்ணத்தில் பூமரங்களும் சாமரங்கள் வீசும் அந்த அழகிய நிறத்தில். பாடல் ஒலிக்கிறது ரமணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குழுவினருடன் பாடும் பாடல்.

2:54 கவிதையரங்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து சாம்பியன் போட்டியின் மூன்றாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா தற்போது இந்தோனேஷியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆண்டம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதியாட்டம் நள்ளிரவு 12:30 மணியளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதியத்தின் பரபரப்பிலிருந்து மனதிற்கு ஒரு சிறிய ஓய்வு தேவைப்படுகிறது. அந்த ஓய்வை இசையால் நிரப்ப வந்திருக்கிறது இன்றைய மெல்லவர் பாட்டு. வேலைக்கு நடுவிலோ, பயணத்தின் போதோ, இல்லையென்றால் சிறிய ஓய்வில் இருந்தாலோ இனி வரக்கூடிய அடுத்த சில நிமிடங்கள் இனிய மெலடிகள் உங்க மனசுக்கு இதமாகவும் துணையாகவும் இருக்கும். பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் அஜய் ரோசி. முதல் பாடலாக நாம் கேட்கவிருப்பது பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக.
2: இளைய நிலா பொழிகிறதே

நேரம் 3:08 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதயத்தை மெதுவாக வருடிய அந்த இனிய பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 3:14, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சில பாடல்கள் காதுகளுக்கு மட்டும் கேட்பதில்லை, மனதோடு பேசும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் வெள்ளவரம் பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருப்பது மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் பாடல் இசைக்கிறது.

நேரம் 3:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சில நினைவுகளுக்கு முகம் இருக்காது, ஆனால் ஒரு பாடல் இருந்தால் போதும் அந்த நினைவுகள் மீண்டும் உயிர் பெறும். அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக SBB அவர்கள் பாடிய பாடல் தென்றலை இணைத்தொரு திரைப்படத்திற்காக.

நேரம் 3:24 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதியத்தின் சோர்வை மறக்க செய்து மனத்திற்கு புத்துணர்ச்சி தரும் இனிய இசை பயணத்தில் இணைந்திருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடலாக SB பாலசுப்ரமணியம், சுஜித்ரா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் உதய கீதம் திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் 3:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மென்மையான தென்றல் போல மனதை வருடும் இசையோடு நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இசைத்துக் கொண்டு இருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் பிள்ளை நிலா திரைப்படத்திற்காக ஜெயசந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல் கொடுக்க பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 3:35 கேட்கும் திசையில் இசைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இரட்டை வாழ்குருவி திரைப்படத்திற்காக.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் 3:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திற்காக.

நேரம் 3:46 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டை கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடலாக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல் கொடுக்க குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேரம் 3:52 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கும். அடுத்த பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திற்காக.

நேரம் 3:57 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிறைவான பாடலாக நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக.

கேட்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. கேட்டு ரசித்த அனைத்து பாடல்களும் உங்க மனசுக்கு படித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரோசி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 5.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 37 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த PV சிந்துவுக்கு மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டிம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்து லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்கேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோகைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:03. மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
0: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான மாலை வணக்கங்களோடு ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி மற்றும்
3: தீபக்.
0: எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். நாங்களும் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தீபக், இன்னைக்கு ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட போகிறோம்
3: சுருக்கமாக சொல்லுங்க.
0: என்ன இப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்க, ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைப்பீங்கன்னு நினச்சி.
4: ஆரம்பிச்சு தாங்க.
3: ஆரம்பிக்க போகிறோம், சிறப்பாக இன்னைக்கு விளையாட போகிறோம். நேர்கள் வாங்க, இன்னைக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 04-5-2-25-30-170 மற்றும் 25-30-171 அனைத்து நேர்களும் வாங்க, விளையாடுங்க, ஜெயிச்சுட்டு போங்க.
0: என்ன சும்மா இப்படி திடீர்னு ஒரு சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி சுருக்கமாக சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் டபால்னு வந்து சொல்லிட்டீங்களே. தீபக், நான் எவ்வளவோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது சுருங்க சொல்லி விளங்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தைக்கு இணையாக மிகையாக இன்னைக்கு நம்ம விளையாட போகிற இந்த விளையாட்டில் வார்த்தை விளையாட்டு அப்படின்னு தமிழில் சொன்னாலும் ஆங்கிலத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய வேர்ட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபார்மில் சுருக்கி சொல்கிறது வழக்கம். அந்த சுருக்கமான வார்த்தையை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு விளக்கி சொல்ல போகிறீங்க இன்றைக்கி. அதனால் நாங்கள் வந்து சுருக்கமாக சொல்ல போகிறோம், அதை நீங்கள் விளக்கி சொல்ல போகிறீங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிற ஆட்டுக்களம்.
3: நிச்சயமாக
5: சரி, ஆட்டுக்களம் விளையாட்டில் சுருக்கமாக சொல்லி விளக்கமாக சொல்ல போகிறீங்க. சுருக்கமாக நீங்கள் சொல்லுவீங்க, விளக்கமாக நேயர்கள் சொல்லணும் இல்லையா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடலாமா?
0: நிச்சயமாக சொல்லிடலாம்.
3: ஆனால் முதலே நாமளே ஒரு ஆன்சரை லீக் பண்ணுறோமே.
5: ஆமாம், கண்டிப்பாக அப்போ தான் நேயர்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்தோடனே டான் டான் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க.
3: இப்போ ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நேயர்கள். நாங்கள் ஜிஎஸ்டின்னு கேட்போம், அதோட முழு அர்த்தத்தை நேயர்கள் சொல்ல போகிறாங்க.
5: சரி, கரெக்டான அப்ரிவேஷன் சொல்ல போகிறாங்க, அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பா.
0: நிச்சயமாக
3: சுருக்கமாக சொல்லுங்க.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம்.
0: வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
6: வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன். தற்பொழுது முனிச்சாலையில இருந்து
0: பேசுறேன்.
6: சீக்கிரமா சொல்லுங்க.
0: விளக்கமா
6: ஒரு 5 நிமிஷம் கூட சொல்லலாம்ல.
0: நிச்சயமா சொல்லுங்க.
6: ஓகே ஓகே, நன்றி நன்றி, சொல்லுங்க
3: ஐயா. உங்களுக்கான முதல் கேள்வி, அதாவது PNR சொல்லுவாங்க, நீங்க ட்ரெயின்ல போறப்ப PNR நம்பர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. PNR, ஆமா, அதோட முழு அர்த்தம்
6: என்னன்னு தெரியுமா? டிக்கெட் வந்து புக் பண்ண உடனே டிக்கெட் புக் ஆயிரும். நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணிருப்போம். அப்ப நம்ம கிளம்பும் போது அதை வந்து நம்ம ஆன்லைன் மூலமா செக் பண்ணிக்கலாம்.
3: ஆமாங்கய்யா, அது PNR நம்பர் வந்து கன்ஃபர்மேஷனா சொல்லுவாங்க. அந்த PNR அப்படின்றதுக்கு முழு விளக்கம் என்னது?
6: முழு விளக்கம், நம்ம முழு விளக்கம் எப்படி சொல்றது? PNR நம்ம போய்
0: அந்த வார்த்தைக்கு அந்த PNR அப்படிங்கிற அந்த எழுத்துக்குரிய வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். நீங்க ஊருக்கு போறது 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணது அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க.
5: ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா, GST-னா குட் சர்வீஸ் டாக்ஸ், அந்த மாதிரி PNR-னா என்ன? இதுதான் கேள்வி.
6: PNR, PNR. நான் அடிக்கடி ட்ரெயின்ல போவேன்.
5: சரி.

0: இந்நிகழ்ச்சியை கேளுங்க, இதுக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. 4:08 ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம்.
1: தீபக், அந்த பிஎன்ஆர் உடைய விளக்கத்தை நம்ம கொடுத்துடலாம்.
2: கொடுத்துடலாமா? பிஎன்ஆர் அப்படின்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் அப்படின்றது ஒரு விளக்கம். ஏன்னா நேயர்கள் எல்லாரும் ட்ரெயினில் போவீங்க, இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்காம விட்டோம். சரி, அடுத்த நேயர் யாருன்றதை பார்ப்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம் செம்பட்டியிலிருந்து சுந்தமூர்த்தி பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க,
1: உங்களை உங்களுக்குரிய கேள்வி கேட்டுருங்களா மலையா?
3: கேளுங்க சார். கேளுங்க மேடம்.
1: ஓகே, விஐபி, நம்ம விஐபி விஐபின்னு சொல்கிறோம்ல.
3: வார்த்தையுடைய
1: விளக்கம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அதுதான் விஐபி.
0: சரிங்களா? விஐபி அப்படின்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா, அதை யோசிச்சிருந்தாலே வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு ஈஸியாக சொல்லியிருக்கலாம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சி விளையாண்டுட்டு இருக்கோம். 4:09 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து பாடலையும் கேட்டு இணைந்திருக்கலாம் நேயர்களே.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

0: நேரம் மாலை 4:14. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின். 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டர் உடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மாரிய பண்பலை 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆட்டக்கலம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
5: சுருக்கமா சொல்லுங்க. நாங்க சுருக்கமா சொல்லுவோம், அதுக்கு உண்டான விடையை வந்து நீங்க சொல்ல போறீங்க. ஆனாலும் ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கும் போது என்னடா நம்ம ரொம்ப டஃபா எடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனாலும் நிச்சயமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உபயோகிக்கக்கூடிய குட்டி குட்டி வார்த்தைகள் தான் இது. இதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு அப்ரிவேஷன் வேர்ட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா?
4: நிச்சயமா. அடுத்து இணைகிற அடுத்த நேர் யார் என்னன்னு பாப்போமா? வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார். வயலட் மேரி அம்மா, அப்புறம் ஜானகி அம்மா, உங்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மணிமாறன் கடைசி நேந்தல்.
0: வணக்கம், வணக்கம்.
5: உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டுடலாமா சார்? வேர்டு கேட்டுருவோம், நீங்க அப்ரிவேஷன் வேர்டு நீங்க சொல்ல போறீங்க, சரியா?
6: சொல்லுங்க.
4: ஏன் உங்களுக்கான வார்த்தை கியூஆர், அதாவது கியூஆர் கோடுன்னு சொல்லுவோம்ல, அது கியூஆர்க்கான முழு வார்த்தை என்ன, அர்த்தம்
6: என்ன?
4: கண்டிப்பா, அருமை.
0: சூப்பர் சூப்பர், அருமையா வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க மணிமாறன். வாழ்த்துக்கள்.
5: வணக்கம்
7: ஜானகி மேடம், வயலட் மேரி மேடம், ஜீவன் சார், ஒவ்வொருத்தரும் வணக்கம் சொல்லுது. விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: மகாலட்சுமி, உங்களுக்கான வார்த்தை இதோ கேளுங்க.
4: உங்களுக்கான வார்த்தை ICU அப்படின்றதுக்கான ஒரு முழு வார்த்தை என்னன்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்ல, ICU. அருமை, அருமை. நம்ம நேயர்கள் வெற்றி பெற்ற நேயர்களா வந்துட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க? வருக, வணக்கம்.
0: வணக்கம்,
4: இணைப்பில் இருக்கீங்க, வருக, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: யார், எங்க இருந்து இவ்வளவு ஃபோர்ஸா வந்திருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி கேட்டலாமா?
4: கொஞ்சம் வானொலியில இருந்து கொஞ்சம் ஒதுங்கிறீங்களா, இல்ல காத்து அடிக்கிற சத்தம் தான் பயங்கரமா கேக்குது.
0: இல்ல, அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
4: உங்களுக்கான கேள்வி என்னன்னா EMI அப்படின்னு சொல்லுங்க.

0: சொல்லுவாங்க. மாசம் மாசம் நம்ம இஎம்ஐ கட்டுறோம்ல, அந்த இஎம்ஐயோட முழு அர்த்தம் என்ன? லோன். ஆமாம், அது இஎம்ஐன்னு சொல்லுவோம். இஎம்ஐ கட்டுறே மாசம் மாசம்ன்ட்டு, அதோட முழு அர்த்தம் என்ன? மாதத்தவணை.
1: அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுங்க.
0: ஆமாம்,
1: அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா இஎம்ஐ.
2: என்னென்ன வார்த்தை அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன வார்த்தைன்றத நேயர்கள் சொல்லணும்.
1: இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.
1: இணைப்புல இருக்கீங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, கேக்குதுங்களா? வணக்கம், யார் இங்க இருந்து? அழகர் கேட்டலாமா உங்களுக்கு, உங்களுக்கான வார்த்தைய?
0: ஐயா, கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? அப்போ கிரிக்கெட் சம்மந்தமா கேட்கவா? சரி சரி, அதாவது நாங்கள் சுருக்கமாக சொல்லுவோம், நீங்கள் அதை அதோட அந்த வார்த்தையோட முழு அர்த்தத்தை சொல்றீங்க,
1: விளக்கத்தை
0: விளக்கத்தை
1: சரியா?
0: ஐயா, உங்களுக்கான வார்த்தை ஐபிஎல்.
1: நன்றி, முயற்சி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக எழுந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம வந்து ரேடியோவும் கேட்டுட்டு ஆட்டுக்களத்தையும் விளையாடினோன்னா நம்மளுடைய அறிவு கூர்மையை அப்படியே வந்து பட்ட தீட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து அப்ரிவேஷன் வேர்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி விளையாடிட்டு இருக்கோம். சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கிற குட்டி குட்டி வார்த்தைகள், அதனுடைய அர்த்தத்தை பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது இல்லையா? அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டாக வர
0: முழு விளக்கத்தை சொல்லுங்க. எல்ஐசி பாலிசி போடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எல்ஐசி காலம்
3: எல்ஐசி பேமெண்ட் கட்டுறதுன்னு சொல்லுவோம்.
0: ஆமா, அதோட முழு அப்ரிவேஷன், அதாவது அதோட அர்த்தம் என்ன சொல்லுங்க?
3: எல்ஐசி அந்த ஃபேமிலி பணம் கட்டுறது, எல்ஐசி கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்.
0: பார்த்தீங்களா, நீங்க டெய்லி அதை யூஸ் பண்றீங்க, ஆனா அதோட முழு அர்த்தம் தெரியாம இருக்கீங்க. முயற்சி பண்ணுங்க.
3: பேங்க்னா பேங்க் லோன் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். எல்ஐசினா எல்ஐசி, அதோட கட்டி முடிஞ்சிருதுல்ல.
2: என்னன்னு சொல்லுவாங்க கேளுங்க. நன்றி இணைப்புல வந்ததற்கு. 4:22 ஆட்டக்கலம் விளையாண்டு இருக்கோம். இன்னும் நிறைய நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க இணைப்புல.
1: தீபக் சொல்லிருங்கப்பா, எல்ஐசினா எல்ஐசி அப்படி நீங்களும் சொல்லிடுறீங்க.
0: சொல்ல மாட்டேன். லைஃப் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்றதா எல்ஐசிக்கான
1: முதல்ல. நானும் கவனிச்சிருக்கேன்ப்பா, எல்ஐசின்னு மேல எழுதிருப்பாங்க, அதுக்கு கீழே லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் போட்டுப்பேன். அதுதான் எல்ஐசியோட அர்த்தம்.
2: இனிமே எல்ஐசினா எல்ஐசின்னு சொல்ல மாட்டாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லிடுவாங்க. இப்ப அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
0: வருக வணக்கம்.
4: எல்லோருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: மல்லிகா அருமம் ஆர்ப்புக்கோட்டை விருதுநர் மாவட்டம்.
2: சரி, உங்களுக்கான வார்த்தை இதோ.
0: உங்களுக்கு

0: அதுக்கான வார்த்தை என்னென்னா பிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நகை வாங்குறப்ப பிஐஎஸ் அப்படின்லாம் பலதும் சொல்லுவாங்க. அந்த பிஐஎஸ்க்கான முழு விளக்கம் என்னது?
1: விளக்கம் கேக்குறாங்க. அதேதான் அதேதான். நன்றி, இணைப்புல
2: வந்ததுக்கு.
1: அதாவது நேர்கள் வந்து எல்ஐசின்னா நாங்க மாச மாசம் பணம் கட்டுவோங்க, பிஏஎஸ்னா தரச்சான்று கொடுப்பாங்க 22 கேரட். அந்த வார்த்தைக்கான ஒவ்வொரு எழுத்துக்கான விரிவாக்கம் தான் நம்ம ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம்.
2: பிஏஎஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா தீபக்?
0: நிச்சயமா. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்,
2: இந்திய தர நிர்ணய அமைவனம், அதுதான் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதுதான் பிஐஎஸ். நம்ம வாங்குற பொருட்களுக்கெல்லாம் இந்த முத்திரை இருக்கிற பட்சத்தில் அது வந்து ரொம்ப தூய்மையானது, நம்பகமானது அப்படிங்கிறத நம்ம நினைவில் எடுத்துக்கலாம்.
1: இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்குது, நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுங்களா?
1: இணைப்புலேருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4:24 நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம். நேர்களை இணைந்திருங்கள் காற்றலைகளை.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சியம்பாலா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும்

0: நேரம் மாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 4:30 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். இணைப்பில் இணையம் நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். யார் இங்க இருந்து
3: நீங்க இந்த விளம்பரத்தை போடணும்? வசந்த போயிட்டு தான் வரணும் போருக்கு.
2: பாத்துக்கோங்க. ஆமா
4: முழு விரிவாக்கத்தை சொல்லுங்க.
2: வாய்ப்பே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நிகழ்ச்சியில வந்து ரொம்ப ஆர்வம் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. இனிப்பில் காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கடம் நிகழ்ச்சியில் சூப்பராக அப்ரிவேஷன் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நல்லா வந்து மக்கள் அந்த விடையை சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து காமெடி பண்ணுறாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே
0: கண்டிப்பாக நல்லா முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான விளக்கம், அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நேர் இணைப்பில் காத்திருக்காங்க.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: ராமநாதபுரம் மாவட்டம் கம்மிய வட்டத்துலேருந்து அஜித் பண்டி பேசுகிறேன்.
2: ஆ சரி, உங்களுக்கான வார்த்தையை கேட்டுடலாமா?
0: என்ன அஜித் பண்டி சொல்ல போறாரு? வங்கி பேங்க். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அஜித் பாண்டி. ஏடிஎம்க்கு என்ன விரிவாக்கம்? இப்ப நீங்க நிகழ்ச்சி முதல்ல இருந்து கேட்டு இருக்கீங்களே, நாங்க ஜிஎஸ்டி சொன்னி, குட் சர்வீஸ் டாக்ஸ், விஐபினா வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அந்த மாதிரி.
5: ஏடிஎம் வந்து
0: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா?
2: அடுத்த
0: நேயர்களை விட்டுலாம். 4:33
2: அதாவது நம்ம ஏடிஎம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேட்டிருந்தோம். பேங்க்ல இருந்து பணம் எடுப்போம், ஏடிஎம்ல இருந்து பணம் எடுப்போம், ஆனால் ஏடிஎம்னா என்னன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. சொல்லிடலாமா ஏடிஎம்
4: அடுத்த நேர் சொல்லட்டுமா? நம்ம பாப்போமா.
0: சரி, நேர் வந்துட்டாங்க, அவங்க கிட்டே கேட்டுடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன்.
0: சொல்லுங்க பிரமீலா.
2: உங்களுக்கான ஒரு போனஸ் கேள்வி வருது, சரிங்களா? நம்ம இப்ப வந்து ஏஎம் பிஎம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்.
6: அது தெரியும், ஆன்டி மெரிடியன், போஸ்ட் மெரிடியன்.
2: வாய்ப்பே இல்ல
0: பேசாம நீங்க எல்லா கேள்வியும் இவங்கள்ட்ட
4: கேட்டுருவாங்க.
0: கேள்வியே இன்னும் வரல, நீங்க அதுக்குள்ள வேக வேகமா வந்துட்டீங்க.
2: சென்னைன்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து மாநிலத்துடைய தலைநகரம் இல்லையா, அப்ப அந்த ஒரு கெத்தோட வந்து

0: நாங்க ரேடியோ மூலமா நிறைய கத்துக்கிறோம் மேடம். உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு வரீங்கல்ல, எங்களை அறிவை வளர்க்குறீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி.
0: தேங்க்யூ,
1: நன்றி இணைப்புல வந்ததற்கு. 4:34 நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில சூப்பரா அப்ரிவேஷன் அப்படின்ற இப்பதான் சூடு பிடிக்குது இல்லையா?
2: நிச்சயமா, ஒரு அரை மணி நேரம் வந்து முதல் நாங்க மானிட்டர் பண்ணிக்குவோம், அப்புறமா வந்து அது என்னன்னு சொல்லிட்டு உள் வாங்கிட்டு அப்புறமா அடிச்சு நொறுக்குவோம் பாருங்க அப்படின்னு நேர் வந்துட்டு
3: இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: என்னது
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில? இப்போ அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம்.
3: வருக வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, வருக வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்,
3: வணக்கம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஐயா, விவிபேட்னு சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுறப்பெல்லாம் விவிபேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கான முழு விரிவாக்கம் என்னது? சரி, உங்களுக்கு வேற எது கேட்குறேன். இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஓட்டு போடுற மிஷின் ஒன்று இருக்குல்ல, அதுக்கான அர்த்தம் என்ன, அதாவது விரிவாக்கம் என்ன? இவிஎம் இல்லையே,
4: ஓட்டிங்.
3: ஆ, முன்னாடி
1: ஒரு பண்பலை பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொடர்ந்து 25 30 170 மற்றும் 25 30 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம்.
1: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சிதம்பரம் நடராஜமூர்த்தி.
1: சிதம்பரம் நடராஜமூர்த்தி, உங்களுக்கான வார்த்தையை கேட்டுடலாமா?
0: உங்களுக்கான வார்த்தை பான், அதாவது பான் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அதுல பானுக்கான விரிவாக்கத்தை சொல்லுங்க. எல்லா கார்டும் வச்சிருக்கீங்க. பான் கார்டுக்கான விரிவாக்கம் சொல்லுங்க.
1: பான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான முழு வார்த்தையை நீங்க சொல்லணும். நீங்க ஜாலியா பேசி எங்களுக்கு பிபி ஏத்திட்டீங்க, அதனால பிபி அப்படிங்கிற வார்த்தைக்கு முழு அந்த வார்த்தையோட அந்த அர்த்தம் என்ன? பிபி அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையோட முழு வார்த்தை
2: என்ன?
1: சந்தோஷமா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கேட்டேனா? ஆசையா விளையாட வந்தோம், இப்படி வந்து நீங்க கஷ்டமா கேட்டா என்ன அர்த்தம்?
3: ஈஸியா கேட்டு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. நன்றி.
1: இணைப்பில் காத்திருக்கோம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க
0: பாருங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பில இருந்து ராம்பர்.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்கள் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
1: நீங்க எல்லாரையும் தனித்தனியா சொன்னாலும் உங்களுக்கான கேள்வி இப்ப வரும்.
4: ரொம்ப நன்றி. வெச்சு எடுக்கிறதே நம்மளுக்கு நல்லா டேஸ்டா இருக்கு எப்பவும். அதெல்லாம் நாங்க ஒண்ணு கத்துக்கிடுறோம்.
1: நிச்சயமா உங்களுக்கான கேள்வி வருதுங்க. போறோம். நிச்சயமா
5: பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு.
0: ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி நேயர் கிடைச்சதுக்கு. ஐயா, உங்களுக்கான விரிவாக்கம் என்னன்னா எய்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கான ஒரு விரிவாக்கம் சொல்லுங்க. நம்ம மதுரையில கூட வரப்போகுது எய்ம்ஸ்.
4: இன்னொரு முறை சொல்லுங்க சார், கவனிக்கல.
0: எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம்ல, அதுக்கான விரிவாக்கம் என்னன்னு
4: சொல்லுங்க. எனி டைம் இன்டர் கேர் மெடிக்கல் ஆபீஸ் நினைக்கிறேன்.
0: ஐயா, என்னங்கய்யா, கிட்டத்தட்ட வர்ற மாதிரி வந்தீங்க, டப்புன்னு புசுவான மாதிரி ஆயிடுச்சே. கொஞ்சம் முயற்சி செய்யலாமே.
4: மெடிசன் சொல்லலாமா? மெடிக்கல் காலேஜா?
0: மெடிக்கல் சயின்சஸ் சொல்லலாம்.
1: எப்படி அவரை ஒரு வார்த்தையை போட்டு

0: பாருங்க, அதுதான் அங்க திறமைங்கிறது. தீபக் நீங்க சொல்லி இல்லம்மா, எய்ம்ஸ் அப்படிங்கிறது AIIMS
1: அப்படின்றதுக்கான முழு விரிவாக்கம் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். சரியா, அது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யார் வருக? வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். நான் காரைக்குடி இருந்து சாமிநாதன்.
1: வணக்கம் ஐயா. உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா?
2: கொடுங்க.
1: பான் கார்டு அப்படின்னு சொல்றதுக்கான விரிவாக்கம் PAN அப்படின்னு சொல்லுவோம்ல, பான் கார்டு, அதுக்கான விரிவாக்கம் சொல்லுங்க.
2: பர்சனல் இ ஃபார்
1: PAN.
2: ஆமா, நம்பர்ங்கிறது கடைசியா வருது, அந்த ஏவுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே.
1: அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் பேங்க்ல.
3: பேங்க்ல நம்ம என்ன வச்சிருப்போம்?
1: நன்றி
3: சுவாமிநாதன் இணைப்புல வந்து உங்களுடைய பதில சொன்னதுக்கு.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம்.
4: மதுரை
0: ஐயா, உங்களுக்கான வார்த்தையை கேட்டுடலாமா? ரொம்ப எளிமையா கேட்டுடலாம். கேளுங்க தீபக்
1: ஐயா. கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்களா? கிரிக்கெட் சம்பந்தமா கேட்கலாமா?
4: என்ன
5: நடக்குது எனக்கே புரியலங்க. அமைதி காக்க
0: ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துடலாம்.
4: கேட்டீங்களே, அதுக்கு பதில் சொல்லலாமா?
0: இருக்கீங்க, பேசலாம். ஆட்டுக்கலத்தை வந்துட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப அநியாயம் இல்லைங்களா?
1: நிறைய நேர் அமர்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் யார், எங்க இருந்து பேசுறீங்க? வருக வணக்கம்.
0: வணக்கம் முருகன் ஐயா, உங்களுக்கான வார்த்தையை கேட்டுடலாமா? ஈஸியான கேள்விக்கு லைன் கிடைக்கல, இப்ப வருது பாருங்க. உங்களுக்கு ஒரு ஈஸி
1: ஐயா, உங்களுக்கான கேள்வி SSC அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சி பரீட்சை, பரீட்சையெல்லாம் எழுதுவாங்க நம்ம மாணவர்கள் எல்லாம். எஸ்எஸ்சி பரீட்சை எழுத போறேன் அப்படின்றதுக்கான ஒரு முழு விரிவாக்கம்.
6: அது வந்து எக்ஸாம் வந்து அந்த ஹையர் எக்ஸாம்னு நினைக்கிறேன், மேல உள்ளதுக்கு வந்து.
1: ஆமா, கிட்டத்தட்ட எக்ஸாம் வந்து உயர்நிலை. சரி, உங்களுக்கு வேற எது கொடுக்கவா?
6: வேற எது கொடுங்க, கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
1: எளிமையாவே எளிமையாவே கொடுக்கறேன். TNPSC அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அதுக்கான முழு விரிவாக்கம் TNPSC நம்ம தமிழ்நாடு போட்டி தேர்வு நடத்துற ஒரு அமைப்பு, சொல்லுங்க.
0: நன்றி, அந்த விளக்கத்தை கொடுத்துடலாமா? எஸ்எஸ்சி TNPSC அந்த ரெண்டு வார்த்தைக்கும் அந்த வரிகளை சொல்லிடலாம்.
1: எஸ்எஸ்சிக்கான முழு விரிவாக்கம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், அதே மாதிரி TNPSCக்கான முழு விரிவாக்கம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நிச்சயமா, அடுத்த நேர் யார் என்னன்றது பார்ப்போம்.
0: அதுக்கு முன்னாடியே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இது ஆகாஷ்வாணியின் ஆட்டக்களம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
9: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
8: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
10: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: நேரம் 4:52 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு ஆட்டக்காலத்தில் அட்டகாசமா ரொம்ப நல்ல காமெடியா அப்ரிவேஷன் சொல்லி சொன்னாலும் சொன்னோம், கதை கதையா
3: ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, அப்புறம் வரிசையா வர வர எனக்கு இன்னொன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம அப்ரிவேஷன் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: எல்லாபுரம் கண்ணன்.
4: கண்ணனையா உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா?
5: மனசுல
2: நல்ல பதிஞ்சிருக்கு இந்த அருமையான விஷயம். ஆனா எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த எழுத்தினுடைய விரிவாக்கம் என்ன?
4: வணக்கம்ப்பா. வணக்கம். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, எம்எல்ஏ அப்படின்ற எழுத்துக்கான முழு விரிவு

0: வாக்கம் என்னது?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, கேக்குதா? எம்எல்ஏ அப்படின்ற எழுத்துக்கான முழு
1: கேள்வி, எனக்கான கேள்வி.
0: எம்எல்ஏ, எம்எல்ஏ சொல்லுவோம்ல, தொகுதி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கான முழு விரிவாக்கம். எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்கல்ல, எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் ஐயா, உங்களுக்கான கேள்வி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, அதுக்கான முழு விரிவாக்கம் சொல்லணும். அருமை அருமை, கிட்டத்தட்ட சரியா சொல்லிட்டீங்க. சிறப்பையா, நீங்க வெற்றி பெற்ற நேயரை அறிவிக்கப்படுறீங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: எனப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை கண்ணன் முன்பாக.
0: ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? சரி, சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தேன், இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அப்படின்றதுக்கான முழு விரிவாக்கம்
3: என்ன?
2: இது கூட தெரியாதாங்க எங்களுக்கு, சூப்பரா நாங்க சொல்லிடுவோம். நன்றி, அருமையா சொன்னீங்க, நன்றி. எனப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: வருக வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம், இனிப்பில் இருக்கு, நீங்க பேசலாம். இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைக்கி நம்ம ஆட்டக்கடம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்து நிறைய அப்ரிவேஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தோம். மக்கள்லாம் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, ரொம்ப அருமையாக முயற்சி செஞ்சாங்க. நிறைய பேர் சரியான விடையை கூட சும்மா நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது அடித்து நொறுக்கி அவங்க தூள் கலப்பிட்டாங்க.
4: ஆமாம், நிறைய வார்த்தைகள் வந்து நீங்களும் விளக்கம் கொடுத்தது, எனக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரே ஒரு டவுட்டு, ஐபிஎல்னு சொன்னீங்க இல்லையா, ஐபிஎல் மட்டும் சொல்லிடுறீங்களா என்னென்னு?
0: நிச்சயமா, இந்தியன் பிரீமியர் லீக்.
2: சூப்பர் சூப்பர், ஐபிஎல்லோட விரிவாக்கம்.
4: இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சி அப்ரிவேஷன் அப்படின்னு தலைப்புல சூப்பரா போச்சு. உற்சாகமான அதிரடியான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி,
2: வயலட் மேரி மற்றும்
0: தீபக்.
4: நன்றி நேயர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்காவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சிமலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 19 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 123 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள பி வி சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புடாபெஸ்ட் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் ஆன்டியம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டோ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நச்சிகேத் பட்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹைன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிக் கெய்சி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நியூயார்க்கில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செவ்வானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் இடைக்கால ராகங்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம் மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் எங்க சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து. சங்கர் கணேஷுடைய இசையில SP பாலசுப்ரமணியம், S ஜானகி, இவங்களுடைய குரல்ல வாலியுடைய வரிகள்ல.

0: ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
2: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது மாலை தென்றல். அந்தி சாயும் வேளை வெயிலுக்கு விடை கொடுத்து மாலை நேர அந்த குளுக்குழு கிளைமேட்டை என்ஜாய் பண்ண எல்லாருமே தயாராக காத்துட்ருப்பீங்க. எப்படா வெயில் போகும் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இடைக்கால பாடல்கள் கேட்குறது நமக்கு இன்னும் சந்தோஷம்தான். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. கிராமத்து மின்னல் திரைப்படத்திலேருந்து இளையராஜாவுடைய இசையில், மலேசியா வாசுதேவனுடைய குரலில்.
4: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

அடுத்த பாடல் வருகிறது காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவுடைய சில புலமைப்பு தன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில்.

நேரம் மாலை 5:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இடைக்கால கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தின்றல் வரும் பாடல் நாயகன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவுடைய இசையில புலமைப்பு தன் வரிகள்ல மனோ சித்ரா குரல்ல.

காலை தென்றல் கேட்டுட்ருக்கோம். 5:25 அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. பாடநிலாவை திரைப்பத்திலேருந்து இளையராஜாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமும் குரலில்

செவ்வானம் சிவக்கும் அழகிய மாலை வேலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். வரும் பாடல் இரட்டை வால்குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் எஸ் ஜானகி குரலில் நா காமராசன் வரிகளில்

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: இடைக்கால ராகங்களின் தொகுப்பாக கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில குழந்தைகள் பங்கு பெற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக குழந்தைகள், இப்பதான் நம்ம பண்பில் முதல் முறையா பேசக்கூடிய குழந்தைகள், வரவேண்டிய எண்கள் 25, 30, 170. மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 25, 30, 171. 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு இன்று இரவு 8:05 to 8:30 வரைக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். அதே மாதிரி 8:30 விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 5:42 மாலை தென்றல அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதய கோவில் திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவோட இசையில முத்துலிங்கத்தின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.
1: கூட்டத்தில் கோயில் புறா

கூட்டத்திலே கோயில் பூரா கமகமக சத் கமபமக சத் பாப்ப நின்னிதாக சாச நின்னிகாக பத நிசகம பாப்பா கூட்டத்திலே கோயில் பூரா ரத்தி தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட தத்திமி தஜனு தணு தத்தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட தகிட

மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கொக்கரக்கோ திரைப்படத்திலேருந்து இளையராஜாவோட இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரலில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: 아니! 마두라이! 반바라이!
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பழனி கோயிலுக்கு சொந்தமான நில விவகாரம் தொடர்பான பிரச்சினையில் முதலமைச்சர் திரு விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு பள்ளிகளில் தாவேக்கவினரின் அத்துமீறல் தொடர்வதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 32 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 202 ரன் எடுத்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி.வி. சிந்துவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்டூ லாப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நஷிகத் பத்ராஜு இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் இடையேயான இறுதி ஆட்டம் நள்ளிரவு 12:30 மணி அளவில் நியூ ஜெர்சியில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மக்கள் செய்தி தொடர்பு அலுவலகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழக அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற 18 முதல் 45 வயது வரையுள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர் ஆகியோர்கள் 55 வயது வரையில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் 800,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்ச தொகையாக 15 லட்சம் வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக 375,000 மானியமாக பெற்று பயன்பெறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வங்கிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருவதால் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் www.msmeonline.tn.gov.in/uyegp என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில்

மையத்தினை நேரிலோ அல்லது 04562525739 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். சிவசங்கர்.

நேரம் 6:06. ஆகாஷ்வாணி மாரிய பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மனம் கமலம் மாலை வேளையில் இறைவனை பிரார்த்திப்போம் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. மாலை 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட்டு, ஹிட்டின் தொடர்ச்சி. 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 நள்ளிரவு முதல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பு நிறைவடையும்.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள்
2: அண்ணே, அக்கா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பா, அங்காளி, பங்காளி, எல்லாரும் இருக்கீங்களா? இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
3: தான்.
2: இனிமே சாங்ஸ், கேம்ஸ், ஃபன், என்ஜாய்மெண்ட்
3: தான். சொல்ல வர
4: தயங்காம சொல்ற
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.

0: ஆமாங்க, இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே. ஸ்டே ட்யூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 103.3. குக்கு குக்குலி பவர் ஹவுஸ்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.

மாலை தென்றல் மனதை வருடும் இந்த இனிய வேளையில் உங்கள் இதயத்திற்கு இதம் சேர்க்கும் இனிய பாடல்களுடன் தொடங்குகிறது அந்திப்பூக்கள். இது ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் பா விஜய் வரிகளில் உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அந்தி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாரணமயனம் திரைப்படத்தில் இருந்து ஹாரிஸ் ஜெராஸ் இசையில் தாமரை வரிகளில் உங்களுக்காக.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அந்தி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிறுத்தை திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகர் இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் ஒரு பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அந்தி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையிலும் மற்றும் அவர் வரிகளிலும் இதோ பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மாதிரி பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. அந்திப்பூக்கள் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி.

கொள்ளும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபக். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக குருவி திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகர் இசையில் யுகபாரதி வரிகளில் உங்களுக்காக.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 7:01. புத்தம் புது பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு எதுகிட்டு கேட்கலாம். முதல் பாடல் வருகிறது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து.

புத்தம் புது பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்கிறோம் பாட்டு இது ஹிட்டு. வரும் பாடல் ராஜதந்திரம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமார் சைந்தவி இவங்களுடைய குரல்ல.

7:15 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது பாட்டு இது ஹிட்டு.

நேரம் இரவு 7:19. காற்றலைகளில் கேட்டு ரசிக்கிறோம் புத்தம் புது பாடல்களின் தொகுப்பாய். இது பாட்டு, இது ஹிட்டு. வரும் பாடல் சிறை திரைப்படத்திலிருந்து. சூரஜ், சந்தோஷ், சின்மயி, ஸ்ரீபிரதா, ஜஸ்டின் பிரபாகரன், சாரதி மற்றும் பலரின் குரலில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 7:29. நேயர்களின் கேட்க இருப்பது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், அதைத் தொடர்ந்து பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இது பாட்டு, இது ஹிட்டு. அடுத்த பாடல் வருகிறது குஷி திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள் காற்றலைகளில்.

இதுவரை பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக வருகிறது ஆரோமலே திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையை தொடர்ந்து பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் செல்ல குழந்தைகளின் நேரமாக குழந்தைகளுக்கான நேரம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கலாம், அதற்கு குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் வரும். அதற்கு முன்னதாக செய்தி அறிக்கை சின்னஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: சுதா குமரன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெற உள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் திறன் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று கோவையில் பட்டமளிப்பு விழா ஒன்றில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். ஆராய்ச்சிக்கு ஊக்கம் அளிப்பதற்கான அம்சங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய பாரம்பரிய கல்வி முறையோடு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணைந்து கற்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்

கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி மாணவர்களின் சீருடையை மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுகையில் இன்று தொல்லியல் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சீருடையை மாற்றுவதற்கான பரிந்துரை முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக தாவேக்க அரசு இருக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நெல் கொள்முதல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை தாவேக்க அரசு உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். இடைத்தரகர்களின் குறுக்கீடு இன்றி நெல் கொள்முதல் நடைபெறும் என்றும் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் நேர்மையான அரசு நிர்வாகத்தை வழங்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தாவேக்க அரசின் தொடக்கம் சிறப்பாக உள்ளதாக கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் 13 ஆண்டுகளுக்கு முன் தேர்ச்சி பெற்ற 410 பேருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுபடி உடனடியாக பணி வழங்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் அரசு தனது நிலைப்பாட்டினை முன்னுக்கு பின் மாற்றியதன் காரணமாக ஆசிரியர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு 2012 மற்றும் 13 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தகுதித் தேர்வில் வெற்றி பெற்று இதுவரை ஆசிரியர் பணி கிடைக்காத 410 பேருக்கு உடனடியாக ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 388 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து தொடக்க முதலே அதிரடியாக ஆடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கென்தோ லாப் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 76 கிலோ இடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 53 கிலோ இடைப்பிரிவில் ஆன்டிம் பாங்கலும் 57 கிலோ இடைப்பிரிவில் நேஹா சர்மாவும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 4 வெள்ளி 5 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் நாச்சிகேத் பத்ராஜு இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-14 என்ற செட் கணக்கில் வேல்ஸின் மெபெல் மனோகுரியனை வென்றார். மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெற்றி பெற்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்த பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியா சார்பில் மீராபாய் சானு மற்றும் லவ்லினா போர்கோஹெய்ன் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகளின் சிரிப்பும் சிந்தனையும் திறமையும் ஒன்றாக மலரும் இனிய நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இதில் செல்ல குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் கவிதை, திருக்குறள், செய்யுள், ரைம்ஸ் என தங்களின் திறமைகளையும் உற்சாகமாக வெளிப்படுத்தலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரை முன் இணைப்பை தொடர்ந்து 25 30 170 மற்றும் 25 30 171. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து

0: இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா?
1: அப்போ நம்ம மதுரை பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிஇ சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் பாடங்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கவுன்சிலிங் பீஸ் மட்டுமே. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
3: ஆகாஷ்வாணி மாரிய பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் குழந்தை செல்வங்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 04-52 என்ற மதுரை முன் இணைப்பை தொடர்ந்து 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் பங்கெடுக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருத்தப்படாத வாலிப சங்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
0: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் உள்ளோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அஞ்சான் திரைப்படத்தில் இருந்து காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 8:30. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு பயிற்சியாளர்களையோ அல்லது விளையாட்டு வீரர்களையோ சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை தான் நம்ம பகிர்ந்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில மற்றும் தேசிய நீச்சல் போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்ற மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நேயர்களுக்காக.
3: வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் வந்து மணிகண்டன். சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம். நான் இங்கே ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் இங்கே வந்திருக்கேன். ராமநாதபுரத்தில் என்னோட கிராமத்தோட பேர் வந்து பெருங்கருணை. அந்த ஊர்ல இருந்து என்னோட படிப்புக்காக தான் மதுரைக்கு வந்தேன். மதுரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா மதுரையில் தான் இருக்கேன். வேலைன்னு மட்டுமில்ல, வேலையை தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு

0: அஞ்சு வருஷமா நான் பங்கேற்றுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோட சொந்த ஊர்ல வேலை கிடைச்சும் நான் வேலைக்கு போகாம இப்ப எதுக்காக நான் இங்க மதுரையிலேயே இருக்கேன் அப்படின்னா, என்னோட நீச்சல் போட்டியை வந்து மேலும் மேலும் நான் உயர்த்தி நிறைய பதக்கங்களை கொண்டு வரணும். இப்ப வரைக்கும் நான் என்னோட சாதனை வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியா லெவல்ல விளையாண்டுருக்கேன். இதே இதை இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி பல நாடுகளுக்கு இடையே இன்டர்நேஷனல் லெவலில் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுன்றதான் என்னோட கனவு. அதுக்காக தான் நீச்சல் போட்டியை இன்னும் விடாமல் பங்கேற்றுக்கிட்டு இருக்கேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி பருவம் எந்த பள்ளியில் படிச்சீங்க? பள்ளி பருவத்தில் நீங்கள் விளையாண்ட விளையாட்டுகள் அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: சின்ன வயசில் படித்த பள்ளிக்கூடம் வந்து முஸ்லீம் மேல்நிலை பள்ளி அபிராம்ன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிருந்தேன். அங்கே வந்து நீச்சல்ன்றது வந்து கிராமத்தில் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீச்சல் பயிற்சி பழகிற அளவுக்கு கிராமத்தில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டியும் கிடையாது. அதனால ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு விளையாட்டு மேலே அந்தளவுக்கு வந்து ஆர்வம் இருந்ததில்லை. ஏன்னா நம்மளை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வீரராக இருக்கும், மற்றவங்க மாதிரி நம்மளால் விளையாட முடியாது அப்படின்ற பொழுது ஒரு பத்து பேர் சேர்ந்து இருந்தால் கூட அதை விட்டு நான் தள்ளிதான் இருப்பேனே தவிர அவங்களோட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிற அந்த மனசு வரலை. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி

0: விளையாட்டு மேல அந்த அளவுக்கு வந்து ஆர்வம் இருந்தது இல்லை. ஏன்னா நம்மளை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி வீரராக இருக்கும், மற்றவங்க மாதிரி நம்மளால விளையாட முடியாது அப்படின்ற பொழுது ஒரு 10 பேர் சேர்ந்து இருந்தா கூட அதை விட்டு நான் தள்ளிதான் இருப்பேனே தவிர அவங்களோட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிற அந்த மனசு வரலை. காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியா நீச்சல் போட்டி, அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரி தனியா நிறைய விளையாட்டுகள் இருக்கு, அதுல மாற்றுத்திறனாளிகளான நாமும் பங்கேற்று பதக்கங்களை வென்று கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நாலேஜே எனக்கு அப்போதான் வந்தது.
1: சரி, கிராமத்தில் இருக்கும்போது பள்ளியில் படிக்கும்போது போட்டிகள்லாம் பங்கேற்கல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீச்சல் அப்படின்ற போது கிராமத்தில் உங்களுக்கு இயற்கையாகவே வந்ததா, இல்லை நீச்சல் எப்படி கற்றுக்கிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: கிராமத்தை பொறுத்தளவு நீச்சல் அப்படின்றது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஏன்னா அது வந்து கிராமன்றனால நம்ம அப்பா தாத்தா அவங்க மூலமாகவே நம்ம வந்து தண்ணியை பார்த்தா பயம் கிடையாது. நம்ம எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது வந்து அப்பா தான், அவர் கையாலே பிடிச்சி சின்ன வயசுலேயே நம்மளுக்கு நீச்சல் இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளம் கொட்டை கிணறு அந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வச்சு எனக்கு நீச்சல் தெரியும் சார்.
1: சின்ன வயசுலேயே அப்பாட்டேருந்து நீங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டீங்க?
0: ஆமாம்.
1: ஆனால் பள்ளிகள் படிக்கும்போது போட்டிகள்லாம் எதுவும் பங்கேற்கல?
0: போட்டிகள்லாம் பங்கேற்கலை.
1: சரி, பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எந்த கல்லூரியில் வந்து கல்லூரி படிப்பு தொடர்ந்தீங்க, உங்கள் கல்லூரி பருவம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு நான் வந்து இங்கே யாதவ காலேஜ் மதுரையில் தான் இங்கே படித்தேன். 3 வருஷம் இங்கே தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 4 எக்ஸாம் படிக்கலாம், நம்மளும் ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் மதுரையில் இங்கேயே இருந்து தங்கி படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம கூட படித்த பசங்களோட சேர்ந்து ரூம் எடுத்து தங்கியிருந்து இங்கே படிப்பை வந்து ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு
1: இருந்தேன். கல்லூரி படிக்கும்போது நீங்கள் நீச்சல் போட்டிகளில் வந்து பங்கேற்றிருக்கீங்களா?
0: இல்லை சார், நீச்சலும் தெரியும், செஸ்ஸும் எனக்கு விளையாட தெரியும். அப்படி கல்லூரி படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் அங்கே இருந்த PT சாரை போய் பார்த்தோம். பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்ட்ரிக்டில் இல்லைனா ஸ்டேட்டில் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் காலேஜ் லெவலில் நம்ம வந்து பங்கேற்க முடியும், இல்லைன்னா நம்ம இங்கே இதில் பங்கேற்க முடியாதுன்னு சொன்னனால நான் அதுக்கப்புறம் வெளியே எதுவும் தேடலை சார். அதோட சரி, நம்ம தான் ஸ்கூல் லெவலில் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன்.

0: கல்லூரி படிக்கும்போது எந்த போட்டிகளையும் நீங்கள் பங்கேற்கலை, அதுக்கப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகளில் எப்படி பங்கேற்றீங்க, யார் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது?
1: அதுக்கப்புறம் அந்த மாதிரி குரூப் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம காலையில் வழக்கம் போல் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நியூஸ் பேப்பரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டியில் இந்த மாதிரி பதக்கம் வென்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மாற்றுத்திறனாளிகளாலையும் நீச்சல் போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வெல்ல முடியும்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அதுக்கு மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸை பற்றி நிறையா விஷயம் வந்துருந்துச்சு. நம்மளுக்கு தான் நீச்சல் தெரியுமே, நம்ம இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகி, அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி நம்மளால் பங்கேற்க முடியுன்ற ஒரு ஆர்வத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் நீச்சல் போட்டி இருக்காமல நம்மளும் போய் கலந்துக்கணுமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு ஒருத்தர் ஒருத்தட்டையாக பேசி, அதுக்கப்புறம் நம்ம எஸ்டிஏடியில் டிஎஸ்ஓ போய் மீட் பண்ணேன். டிஎஸ்ஓ மீட் பண்ணப்போ அந்த டே வந்து கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு அப்போதான் திரும்ப நம்ம இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ டிஎஸ்ஓ பார்க்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக யாரையும் ஜாயின் பண்ணலை, ஏன்னா இப்போதான் கொரோனா முடிஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கிறனால நாங்கள் யாரையும் புதுசாக என்ரோல் பண்ணலை, பழைய பிளேயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு டைம் அவரை பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு இருக்கிறப்போ இடையில அத்லெட்டிக் கோச் ரஞ்சித் சாரை மீட் பண்ணேன். அவரை மீட் பண்ற வாய்ப்பு எனக்கு அப்போ கிடைச்சது. அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான், சார் எனக்காக நீ இப்படிலாம் இது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, இவங்களை பாருன்னு சொல்லி என்னை கைட் பண்ணாரு. அவர் கைட் பண்ணதுக்கு அப்புறம் டிஎஸ்ஓ பார்த்து அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரை மறுபடியும் நான் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி சொல்றாங்க சார், எனக்கு இன்னும் மீட் வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வர மாதிரி தகவல் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள நான் எப்படியாவது அதில் பங்கேற்கணும் சார், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொல்லி கேட்டேன். சார் அவர் யோசிக்கவே இல்லை, நான் அந்த உடனே வரேன்னு சொல்லிட்டு என்னை கையோட கூட்டிட்டு போய் டிஎஸ்ஓ சாரை மீட் பண்ணி, இந்த மாதிரி பையனை வந்து ஒரு ஆறு மாசமா நான் அந்த கிரௌண்ட்ல பாத்துட்டு இருக்கேன், ஆறு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவனுக்குள்ள ஆர்வத்துக்கு அவன் கண்டிப்பா ஏதாவது அச்சீவ் பண்ணுவான், நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கன்சிடர் பண்ணி, சரி ஓகே நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு உடனே மறுநாள் காலையில வர சொன்னாங்க. மறுநாள் காலையில வர சொல்லி, நீங்க நீச்சல் உங்களுக்கு தெரியும்ன்றத நாங்க கன்ஃபார்ம் பண்ணணும் பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறக்கி விட்டு எனக்கு நீச்சல் தெரியுதான்னு சொல்லிட்டு அவங்க நீச்சல் அடிக்க சொன்னாங்க. ஒரு 25 மீட்டர் என்னை அடிக்க சொன்னாங்க. நான் அவங்க முன்னாடி நீச்சல் அடிச்சு காமிச்சேன். நீச்சல் அடிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் பரவாயில்ல நல்லா பண்றேன் ஓரளவுக்கு இவனை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்ப இருந்த எஸ்டிஏடி கோச் வந்து வேல்முருகன் சார் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் மூலமா ஒரு 2 மாசம் வந்து அந்த கோச்சிங்ல இருந்தேன். 2 மாசம் கோச்சிங்ல இருந்த உடனே மீட் வந்துருச்சு. அவர் வந்து ஸ்டேட் மீட் வந்ததுக்கு அப்புறம், என்ன ஸ்டேட் மீட்ல நீ வந்து கலந்துக்கோ, அப்பதான் உனக்கு காம்படிஷனா எப்படி இருக்குன்னு தெரியும், மெடல் பண்ற பண்ணல முதல்ல காம்படிஷனா என்னன்னு எப்போனாதான் தெரியும் சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கூட்டு போனாங்க. இங்க இருந்து 4 பேர் போறோம். நான் இங்க போற வரைக்கும் பயந்துகிட்டே தான் போனேன், ஏன்னா நம்ம இப்பதான் 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன பண்ண போறோம், நம்மளோட இன்னும் வருஷ கணக்குல பிராக்டிஸ் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்களே, நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே போயிட்டு இருந்தேன். அப்படி இருந்தாலுமே அவர் எனக்கு மோட்டிவேஷனா ஸ்பீச் கொடுத்து, இந்த மாதிரி உன்னால முடியும், நீ பண்ணு, நல்ல டைம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, காம்படிஷன் வந்து எப்பயுமே ஃபேஸ் பண்றதுக்கு வந்து தயங்கக்கூடாது, தயங்காம அட்டன் பண்ணாதான் வெற்றியோ தோல்வியோ உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும், அது மூலமா நீ வந்து ஒவ்வொரு தப்பையும் திருத்தி சரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவனை வெற்றி அடைய முடியும், எளிதா உனக்கு வெற்றி கிடைச்சிடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தாரு. அந்த மோட்டிவேஷனோட போய் நான் காம்படிஷன்ல
0: கலந்துகிட்டேன்.
1: அப்போ வந்து 2021-22 ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல முத தடவை கலந்துகிட்டப்பயே 3 ஸ்ட்ரோக்ஸ் போட்டிருந்தேன், அதாவது 50 ஃப்ரீ ஸ்டைலு, 100 ஃப்ரீ ஸ்டைலு, 50 பேக் ஸ்ட்ரோக் போட்டிருந்தேன். அந்த ஈவெண்ட்ல 2 இதுல வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருந்தேன், நேஷனல் மீட்டுக்கும் செலக்ட் ஆயிட்டேன். அந்த 2 ஈவெண்ட்ல வந்து 50 ஃப்ரீ ஸ்டைலையும் 100 ஃப்ரீ ஸ்டைலையும் 2 மெடல் பண்ணிட்டேன். 50 ஃப்ரீ ஸ்டைல வந்து சில்வர் மெடலும், 100 ஃப்ரீ ஸ்டைல கோல்டு மெடலும் பண்ணியிருந்தேன். அதை என்னாலே நம்ப முடியல, நம்மளால எவ்வளவு தூரம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஆச்சரியம், ஃபர்ஸ்ட் டைமே என்னால 2 மெடல் பண்ண முடிஞ்சு. அப்ப இதே ஆர்வத்தோட நான் நேஷனல் மீட்ல போய் கலந்துகிட்டேன்.
0: அதாவது முதல் முறையா பங்கேற்ற போட்டியிலேயே உங்களுக்கு வந்து பரிசுகள் கிடைச்சிருச்சு.
1: ஆமா,
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி.

0: இந்த நீச்சல் விளையாட்டில் முதல் போட்டியிலே நீங்கள் பதக்கம் வாங்கிட்டு தான் சொன்னீங்க, அடுத்தடுத்து எந்தெந்த போட்டிகளில் பங்கேற்றீங்க?
1: அதாவது 2021-22 தான் என்னோட ஃபஸ்ட்டு காம்படிஷன். ஃபஸ்ட்டு காம்படிஷனில் ஒரு கோல்டு ஒரு சில்வரோட என்னோட விளையாட்டு தொடங்குச்சு. அங்கேருந்து இப்போ வரைக்கும் நான் தொடர்ச்சியாக 5 முறை தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியா லெவல் காம்படிஷனில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னால் டாப் 8 க்ளோஸ் பண்ண முடிஞ்சிச்சு. டாப் 8 இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் காம்படிஷன் போனது வந்து ராஜஸ்தான் போயிருந்தேன். ராஜஸ்தான் போனதுக்கப்புறம் 2021-22 ராஜஸ்தான் தான் என்னோட ஃபஸ்ட்டு காம்படிஷன். இங்கேருந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருந்தோம். அப்போ தான் எனக்கு காம்படிஷன்னா இப்படி தான் இருக்குன்ற ஒரு ஃபியரு, இப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் எனக்குள்ளே வந்துச்சு. காம்படிஷன்லாம் இப்படி இருக்குது, இவங்களெல்லாம் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்காக கடுமையாக உழைக்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் 5 வருஷம் வந்து அதில் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி டாப் 8 க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டைம் வந்து படிப்படியாக கம்மி பண்ணிக்கிட்டே வரேன். நம்மளோட வெற்றி வந்து எடுத்த உடனே மெடல் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்மளோட செல்ஃபை நம்ம பீட் பண்ணணும். நம்மளோட பெஸ்ட்டையத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து என்ன டைம் பண்ணமோ அதை விட கம்மி பண்ணி மெடலுக்கான டயத்துக்குள்ளே கொண்டு போகணும். இப்போ கரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிற டாப் 3 க்குள்ளே வந்துட்டேன். இந்த வட்டம் கண்டிப்பாக நம்ம

0: மெடல் பண்ணிடுவோம்.
1: இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் பத்தி சொன்னீங்க, இந்த போட்டிகள் வந்து எப்பப்பெல்லாம் நடக்குது அதையெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டி வந்து அத்லெட்டிக்ஸ் பொறுத்தளவு கேலோ இந்தியா, சிஎம் டிராஃபி, ஸ்டேட் மீட்டு, நேஷனல் மீட்டுன்னு சொல்லிட்டு அத்லெட்டிக்ஸ் வந்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் காம்படிஷன் எப்படியாவது வந்துடும். ஆனா நீச்சல் போட்டியை பொறுத்தளவு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த நீச்சல் போட்டின்றது வருது. எங்களோட கோரிக்கை வந்து சிஎம் டிராஃபிலையும் கேலோ இந்தியாவிலையும் பாரா நீச்சலாக சேருங்கன்னு சொல்லிட்டு எங்களோட நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இதை நம்பி நீச்சல் வீரர்கள் மட்டும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 600 வீரர்கள் இருக்காங்க. அப்படிங்கிற இதையும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து சிஎம் டிராஃபியில் சேர்த்து கேலோ இந்தியா மாதிரியான ஒரு விளையாட்டில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் மேலும் ஊக்கமளிச்சு நாங்கள் இன்னும் மேலும் மேலும் பதக்கங்களை வெல்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். இந்த காம்படிஷன் வந்து நீச்சல் போட்டியை பொறுத்தளவு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. அதுவுமே நம்மளுக்கு அக்டோபர் நவம்பர் அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மார்ச் இந்த ரெண்டு டயத்தில் ஏதாவது ஒரு டைம் அவங்க அலர்ட் பண்ணுவாங்க, அந்த டயத்தில் நம்ம போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னென்ன கேட்டகரிலாம் இருக்கு, நீங்கள் எந்த கேட்டகரியில் இதில் வரீங்க?
0: மாற்றுத்திறனாளி நீச்சல் போட்டியை பொறுத்தளவு S1 S14 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 விதமான கேட்டகரிஸ் இருக்கு. அந்த 14 கேட்டகரியுமே நம்மளோட டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒருத்தவங்களுக்கு கை குறைபாடு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கால் குறைபாடு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கண் குறைபாடு இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்களோட டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க 14 விதமாக கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. இதில் என்னோட கேட்டகரி வந்து S10 வரும். இதே மாதிரி அவங்கவுங்க டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி S1 S14 வரைக்கும் 14 விதமாக கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி அதில் பங்கேற்றுக்குருவாங்க.
1: இந்த ஸ்விம்மிங்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது, நிறைய ஸ்டைல் இருக்குது. நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்டைலாக நீங்கள் கலந்துக்கிறீங்க?
0: ஸ்விம்மிங்கை பொறுத்தளவு 4 ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக், பிரஸ்ட் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை. இதில் நான் 4 ஸ்ட்ரோக்குமே பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னோட மெயின் ஈவெண்ட்டாக நான் பண்ணுறது வந்து ஃப்ரீ ஸ்டைலும் பேக் ஸ்ட்ரோக்கும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்போ தொடர்ந்து ஃப்ரீ ஸ்டைலும்
0: பேக் ஸ்ட்ரோக்கும் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பேக் ஸ்ட்ரோக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, இதில் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் மெடல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.
0: ஆமாம் சார், நம்ம மதுரையை ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கிறப்போ தமிழ்நாடு லெவலில் தொடர்ச்சியாக மெடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா லெவலில் Top 8 க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள டைம் படி Top 3 மெடல் டயத்துக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டேன். வர்ற காம்படிஷனில் கண்டிப்பாக மெடல் பண்ணிடுவேன்.
1: சரி.

0: இப்போ இந்த போட்டிகளில் வந்து நீங்கள் மாநில அளவில் பங்கேற்ற போட்டிகள், அதே மாதிரி தேசிய அளவில் பங்கேற்ற போட்டிகள், அந்த போட்டிகள்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
1: மாநில அளவில் நடந்த போட்டிகள் வந்து சென்னை எஸ்டிஎட்டியில் தான் என்னோட ஃபஸ்ட்டு காம்படிஷன் அங்கே நடந்தது. ரெண்டு மெடலில் தான் என்னோட விளையாட்டு போட்டி ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் அந்த இதில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டேட் மீட்டை பொறுத்தளவு நேஷனல் மீட்டுக்கான செலெக்ஷன் தான். இதில் நம்ம எம்கியூஸ்ன்றத மினிமம் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அந்த டயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த டயத்துக்குள்ளே பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து நேஷனல் லெவலில் விளையாடுறதுக்கு வந்து தகுதியானவங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் நேஷனல் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி 5 தடவை விளாண்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து 2021-22 வந்து சென்னை எஸ்டிஏடியில் தான் செலெக்ஷன் நடந்துச்சு. அந்த செலெக்ஷனில் வந்து முதல்ல 2 ஈவெண்ட்டை செலக்ட் ஆயிருந்தேன். இதில் வந்து 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல்லையும் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலையும் செலக்ட் ஆயிருந்தேன். 2 ஈவெண்ட்டை செலக்ட் ஆகி தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்திய லெவலில் நடந்த போட்டியில் வந்து ராஜஸ்தானில் விளாண்டோம். அதுக்கப்புறம் 2022-23 மத்திய பிரதேசத்தில் போட்டி நடந்துச்சு. அதுக்கான செலெக்ஷனும் எஸ்டிஏடி சென்னையில் நடந்துச்சு. மொதல் தடவை நடந்த போட்டியில் 2 தடவை செலக்ட் ஆயிருந்தோம். அடுத்த தடவை எப்படியாவது நம்ம 3லேயும் செலக்ட் ஆகணுன்ற வெறியோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனால 3லேயுமே செலக்ட் ஆகிட்டோம். 3லேயும் நல்ல டயத்தோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் மத்திய பிரதேசத்தில் போய் பங்கேற்றோம். தொடர்ச்சியாக அதுக்கு அடுத்த வருஷம் 23-24 வந்து அஸ்ஸாமில் நடந்துச்சு போட்டி. அதுக்கான செலெக்ஷனுமே நம்ம சென்னை எஸ்டிஏடியில் நடந்துச்சு. அதுலேயும் 3 ஈவெண்ட்டில் பங்கேற்றிருந்தோம். அதுக்கப்புறம் 2024-25 வந்து கோவாவில் நடந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டோம். அதில் 3 போட்டியில் பங்கேற்றிருந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இந்திய லெவலில் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து 2025-26 போட்டியில் வந்து பெங்களூரில் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் பெங்களூரில் நடந்தப்போ வந்து 3 போட்டியில் பங்கேற்றிருந்து ஜஸ்ட் ஒரு 4 செகண்டில் ஒரு ஈவெண்ட்டில் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஈவெண்ட்டை இப்போ நான் அந்த 4 செகண்டை கரெக்ட் பண்ணி என்னோட பெஸ்ட்டை கொடுத்து இப்போ மெடல் டயத்துக்குள்ளே வந்துட்டேன். கண்டிப்பாக அடுத்து நடக்க இருக்கிற ஈவெண்ட்டில் மெடல் பண்ணிடுவேன். அந்த நம்பிக்கையோட தான் அடுத்தடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். மெடல் வந்து இந்திய லெவலில் நம்ம மெடல் பண்ணாதான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்து என்னோட டயத்தில் நான் என்ன பண்ணியிருந்தனோ அதை விட 1 செகண்டு குறைச்சாலும் எனக்கு அது 100 பதக்கத்துக்கு சமமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் என்னோட ஒவ்வொரு ப்ராக்டிஸையும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் அடுத்த காம்படிஷன் கண்டிப்பான மெடல் பண்றவேன்ற நம்பிக்கையில இப்ப முழு மூச்சா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: தொடர்ந்து நீங்க பங்கேற்கக்கூடிய போட்டிகள் அனைத்திலும் நீங்க வெற்றி பெறணும் நாங்க வாழ்த்துறோம்.
1: நன்றி சார்.
0: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர் வி மணிகண்டன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1 லட்சம் ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்சம் ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
5: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நேரம் 9:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில நேர்களாகிய உங்களுடைய விருப்ப பாடல்களும் நமது வானொலி நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய விமர்சனங்களையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்கள், நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கடிதங்களை இடம்பெற வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம வானொலி நிகழ்ச்சிகள் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சிகள் குறித்த உங்களுடைய விமர்சனங்களை ஒரு கடிதத்திலையும், உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் குறிப்பிட்டு இன்னொரு கடிதம், அதாவது விருப்ப பாடலுக்கு ஒரு கடிதம், விமர்சனத்துக்கு தனி கடிதம், அப்படி தனித்தனி

கடிதங்களில் காற்றில் விழும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி 103.3, சக்கிகுளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்புங்க. விருப்ப பாடல் கேட்கறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் விருப்ப பாடல் கேட்டு எழுதுங்க. அதே மாதிரி நாங்கள் வானொலி நிகழ்ச்சிகள் கேட்போம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் இன்னும் இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இது நல்லா இருந்துச்சு, என்ன குறை, எல்லாமே எழுதி அனுப்பலாம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களும் இடம்பெறும். அப்படி கடிதம் எழுதி காத்திருக்கும் முதல் நேயர், முதல்ல விருப்ப பாடலோடு தொடங்கிடலாம் நம்ம நிகழ்ச்சியை. பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க எஸ்பி பாபு, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து. எந்த திரைப்படத்திலேருந்து பாடல்னா சிவா திரைப்படத்திலேருந்து. கேட்ட அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேத்ரா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
2: ஒன்பது மணி 9 நிமிஷத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா நெய்யருடைய விமர்சன கடிதத்தோட காத்துட்டு இருக்கேன். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, ஓகே சிவா மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. எந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனம்னா, வசந்த கானங்கள் இன்னைக்கு இடம்பெற்றது 8ஆம் தேதி, ஜூன் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற வசந்த கானங்கள். டிஆர் மகாலிங்கம் பாடிய காலத்தால் அழியாத என்றும் மறக்க முடியாத பழைய பாடல்கள் அருமையாக இருந்துச்சு. பாடல்கள் வழங்கிய அஜிதா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பழைய பாடல்கள் கேட்பதில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது போல் பழைய பாடல்களை தொடர்ந்து வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்களுக்கும் விமர்சன கடிதம் எழுதி அனுப்பிய ஓகே சிவா மதுரை சந்தைப்பேட்டை உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அப்படியே ஒரு விருப்ப பாடல் கேட்டுருவோமா. விருப்ப பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, நன்னிலத்திலேருந்து நாராயணன் பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, காவல் கீதம் திரைப்படத்திலேருந்து. இதோ அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேரம் 9:15. காற்றில் விரியும் கடித மலர்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு நேயருடைய விமர்சனம் காத்துட்ருக்கு. யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை கண்ணனேந்தல்லேருந்து போஸ் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. அதாவது நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சி கேட்டிருப்பாங்க போல். அதில் வந்து ஒரு சில அறிவிப்பாளர்கள் வந்து அந்த ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சில நேரங்களில் வேகமாக சொல்கிறாங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஆட்டக்கலம் நிகழ்ச்சி அப்படின்றது உற்சாகமாக பரபரப்பாக வேகமாக போகக்கூடிய நிகழ்ச்சி. அடுத்தடுத்து நேயர்கள் வருவாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி வேகமாக சொல்லக்கூடிய சூழல்கள் ஏற்படும். விமர்சன கடிதம் எழுதி அனுப்பிய இந்த நேயருக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் காத்துட்டே இருக்குது. உயர்ந்த உள்ளம் திரைப்படத்துலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க இளையான்குடியிலேருந்து இக்பால். கேட்டு அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல் வந்துட்டே இருக்குது.

நேரம் 9:21, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறணும், இல்லை நீங்களும் விமர்சனம் எழுதி அனுப்பணும்னா எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, சக்கிக்குளம் மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்புங்க. விருப்ப பாடல் வேணும்னா விருப்ப பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர் குறிப்பிட்டு எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி குறித்த விமர்சனம் எழுதி அனுப்பணும்னா அந்த நிகழ்ச்சி என்றைக்கு இடம்பெற்றுச்சு, என்ன நிகழ்ச்சி, அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, இல்லை இதை மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. இப்போ ஒரு நேயர் விமர்சனம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விமர்சனம் எந்த நிகழ்ச்சி குறித்தது அப்படின்னா சுற்றுச்சூழல், அதாவது சூழல் சிந்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை இன்பம், அந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனம். யார் எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா குண்டேந்தல்பட்டியிலேருந்து மா தவமணி.

எழுதி அனுப்பியிருக்காங்க. 9/6/2026 ஜூன் 9 காலை 6:30 ஒளிபரப்பான இயற்கை இன்பம் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி கேட்டேன். ஓர் எளிய மனிதர் செய்த செயல் வங்காளத்தில், அதாவது அவர் நட்ட மண்ணிற்கு உகந்த மரங்கள் காடுகளாகி அந்த கிராமத்தின் வெப்பநிலையை மாற்றி குளிர்வித்து தூய காற்றையும் பறவைகள் பூச்சி புழுக்கள் போன்றவற்கு வாழ்விடமாகி வாழ்வியல் சுற்றுச்சூழலை விருத்தி செய்து பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்களை அந்த கிராமத்தை ஆய்வு செய்யும் அளவிற்கு உயர்த்தி சுற்றுச்சூழலின் மகுடமாய் அந்த கிராமம் அனைவரையும் ஈர்த்தது, அதிசய கிராமமாக்கியிருக்கிறது அப்படின்ற தகவலை தந்து சுற்றுச்சூழல் மேம்படுத்த வழிகாட்டி நல் நிகழ்ச்சி வழங்கிய ஆர்வலர் முருகராஜ் அவர்களுக்கு மதுரை பண்பலை 103.3 வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமர்சனம் எழுதி அனுப்பிய இந்த நேயருக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அப்படியே ஒரு விருப்ப பாடல், யாருடைய விருப்ப பாடல்னா ஸ்ரீதேவி குமரன் எழுதி அனுப்பியிருக்காங்க மதுரை கைத்தறி நகர்லேருந்து. அவங்க கேட்டிருக்க பாடல் என்னென்னா நான் மகாநல்ல திரைப்படத்துலேருந்து. அருமையான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில், இது கற்றலைகளில் கேட்டிணைந்தன்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

காற்றி வெறும் கடித மலர்கள் கேட்டுட்ருக்கோம். 9:28 அடுத்ததாக விருப்ப பாடல் காத்துகிட்டே இருக்குது. யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, பிரகாஷ் வந்து கர்நாடகா சின்ன திருப்பதியிலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பகல் நிலவு திரைப்படத்துலேருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரலில் இதோ பாடல் காற்றலைகளில்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:32, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் வெறியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்க நேயர் குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவங்களுடைய விருப்ப பாடலா, நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் காற்றலையில் விருப்ப பாடல்.

படத்திலிருந்து பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அப்படிங்கிற பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அத்தனை நேயர்களுக்காகவும் காற்றலையில் விருப்ப பாடல்.

தந்தா அந்தான தந்தா தான தந்தா தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா தான தந்தா தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா தான

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 ராமேஸ்வரம் பண்பலி 100.9 நம்ம காற்றில் வெறும் கடிதமலர் நிகழ்ச்சியோடு நம்ம இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை கேட்டு எழுதியிருக்காங்க. மதுரை சின்ன சொக்கி குளத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின் இவங்களுடைய விருப்பமாக தனியாத தகம் திரைப்படத்திலிருந்து பூவே நீ யார் சொல்லி யாருக்காக அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.

0: 9:43:30 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கவி. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவங்களுடைய விருப்ப பாடலா ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து அன்ன கிளி நீ சிரிக்க அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது உங்கள் விருப்ப பாடல்.
1: ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா, ஏய் ஜிம்முக்கு சிக்கா, ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கா, ஜிம்முக்கு சிக்கா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் இப்பொழுது 9:40:50.
0: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:51. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த விருப்பப்பாடலில் கேட்டிருக்காங்க, திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து நாராயணன், நிலானி, வெண்பா, ஆதிரா, இனியா இவர்களுடைய விருப்பப்பாடலாக மஞ்சள் நிலா திரைப்படத்திலிருந்து பூந்தென்றல் காற்றே அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது உங்கள் விருப்பப்பாடல் காற்றலையில்.

நேரம் 9:56. காற்றில் விரையும் கடித மலர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாய் விரும்பி கேட்டிருக்க விருப்ப பாடல் நேயர் இளையான்குடி இக்பால், சித்தி கத்திஜா இவர்களின் விருப்ப பாடலாக திருமதி ஒரு வெகுமதி படத்திலிருந்து வளர்பிறை அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் காற்றலையில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:40.

காந்த அலைவரிசையை காற்றின் இசை வரிசையாய் மாற்றிட மனதில் மஞ்சம் கொள்ளும் மந்தகாச இசையை நெஞ்சங்களுக்கு வழங்கிட உயிர் இசை பாடல்களை கொண்டு பரவசப்படுத்திட பாட்டிசைந்து வரும் பட்டுச் சிறையில் முகில் தேர் இறகுகள் விரித்து வான் தேசத்திலிருந்து வந்து இறங்கி இருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்.

தென்றல் தேரேறி வந்த தன் மன்னவனை வர்ணிக்கிறாள். வந்திறங்கிய மணவாளனை கண்டு நாணல் கொள்கிறாள். பேச வார்த்தைகளின்றி மனக்கவிதையை காற்றில் வரைகிறாள். யாரும் அவனுக்கு நிகரில்லை என பெருமை கூறுகிறாள். மனதை பறித்த தன் மன்னனின் முகம் பார்த்து பாடுகிறாள். அப்படி என்ன பாடியிருப்பாள்?

இருவர் கொண்ட நேசம் வையகம் உள்ளவரை பேசும். வெவ்வேறு இடத்தில் துடித்த ஈருதயங்கள் ஒன்றென துடிக்கும். காணும் காட்சிகள் இரண்டும் ஒன்றாய் மாறும். அன்பு கரங்கள் பற்றுகையில் அச்சொர்க்கமும் புவி வந்திறங்கும் என அழகு கவிதை படைத்த தன் நாயகனை அழைக்கிறாள். கவிதையின் காதலனை அழைக்கிறாள்.

அன்பை பரிமாறுகையில் கவிதைகளுக்கு பஞ்சமேது, அழகிய மான்களின் வெளியுடையாள் என அவன் கூற அணை கட்டி வைத்த ஆசை வெள்ளம் அவனை காண்கையில் குடையுமன்றோ என அவளும் கூற ஊடலும் கூடலும் அன்பிற்கு அழகுதானே என்று குரலும் கூற அன்பினை வெளிப்படுத்த உடனிருப்பேன் என இசையும் கூற அந்த இசையின் ஓசையை நாமும் கேட்க நமக்குள்ளும் இளமை தொள்ளாமலா போய்விடும்.

ஓரறிவென்ன, ஆறறிவென்ன, அன்பிற்குள் அனைத்தும் அடங்குமே. வானமில்லா பூமிதனை பார்த்தலாகுமோ, அன்பில்லா உயிர்தான் வாழ்தலாகுமோ, இதயம் கூட அன்பை சொல்லித்தான் துடிக்கின்றது, மனங்கள் இணையும் போது மணி யோசையும் கேட்கின்றது. என்ன, உங்களுக்கு கேட்கவில்லையா? கண்களை மூடி கவனமாய் கேளுங்கள், இவர்களுக்குள் கேட்கும் மணியோசை உங்கள் மனதிலும் ஒலிக்கும்.

இனிமை சூழ் இரவு பொழுதில் இசை கீற்றால் மனதில் மகிழ் ஒளியை படர விட்டுக் கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

சிரித்தால் முத்துதிர்ந்து விடும் என கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவர்களோ தேன் சிந்தும் என்கின்றனர். அது எப்படி? பூக்களின் குணம் மனிதருக்கு வந்துவிட்டதா என்ன? மகிழ்ச்சியின் திளைப்பில் கூறுபவைகளுக்கு அறிவியலை பார்க்காமல் தமிழின் அகத்தினையை பார்ப்பது ஆகச் சிறந்ததென்றோ? இவன் தன் வஞ்சிமானை வர்ணனை கூறி அழைக்கின்றான். வஞ்சிமான் வந்ததா?

அகத்தினை என்றதும் அள்ளி குவித்து விட்டனர் ஒப்புமையை. அன்பு கொண்டால் அனைவரும் இங்கு கவிஞனாகவும் கவிதாயினியாகவும் மாறிவிடுவோம் போல. இருக்கட்டும் இருக்கட்டும், அவ்வளவுதானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கின்றதா?

அன்பின் வெளிப்பாடு இசையாய் மலர்கின்றது. வீசும் காற்றிலும் சந்தனம் மணக்கின்றது. கொண்ட ஆசைகளும் ஓசையாய் உருமாறுகின்றது. தோள் சாய்ந்து பாடும் இசை இப்பாறெங்கும் பரவுகிறது. உள்ளங்களின் மகிழ்வும் பாடலாய் ஒலிக்கிறது, சந்தோஷ பாடலாய் ஒலிக்கிறது.

அன்பின் ஓசைதனை வான்வழியை பாடல்களாய் தொகுத்து அன்பு பூ மாலையும் தொடுத்து இரவின் மடியில் இதயம் நிறை பாடல்களால் வசம் செய்து அன்பில் மனதை திளைக்க செய்த மகிழ்வுடன் இதயம் உள்ளவரை அன்பு நிலைக்கட்டும் என்று கூறி தென்றல் தேரேறி செல்கிறேன். உங்களின் இரவு பாடகன் கார்த்திகை தீபன்.

ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே.

0: நிற்குது
1: உன்னை,
0: இப்ப வருமோ எப்ப வருமோ, ஆசை போறந்தா அப்ப வருமோ, ஒரு போல கிடி சோடி தந்த தேடுது தேடுதுமான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்குது நிற்குது முன்னே.

0: கெட்டு நிக்குது நிக்குது முன்னே.
1: நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்ச்சிகளின் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். தொடர்ந்து நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை மதுரை பண்பலை 103.3 கேட்டிணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 தன்னம்பிக்கை தரும் பாடல்கள், 6:10 இணையத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பை தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம், 6:55 பூந்தளர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருமால் மாங்குடி ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா, நாளைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசையை தொடர்ந்து 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்களில் விருந்தினர் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்களில் பிரியமானவிலை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கல்லூரி கலாட்டா, மதுரை மாவட்டம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன், அறிவிப்பாளர்கள் பி கே அஜிதா ஆர் தீபக், நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:02 சிநேகிதியே, பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், மாலை 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 7:32 தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு கேட்கலாம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 அறிவியல் மின்னல் பூ உலகின் பூர்வீகம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ், 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு.

ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இரவு 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 தேனும் பாலும். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸில் நாம் செவி இனிக்க இனிய கானங்களாக கேட்கும் நிகழ்ச்சி தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் முதலாவதாக உங்கள் மனதில் பொழியும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து மலர்ந்தும் மலராத பாடலாக.

தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தால் எப்படி இருக்கும், அட இப்படி இருக்கும் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்.

தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலரோடு தனிமையின் இனிமையில் காதல் கொள்ளும் காதலன் பாடல், இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து நேயர்களுக்காக.

ஆயிரம் நிலவுகளை சிறைப்பிடித்தாலும் அடிமையாகாத பெண்ணாக வலம் வருகிறார். அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து கதாநாயகி.

தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, அந்த பறவை போல வாழ என்னும் ஆயிரத்தில் ஒருவன் நான் என கதாநாயகன் மனம் திறக்கும் பாடல்

தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆற்றில் படகோட்டும் அலைகளால் கரையோர பூக்களும் தொட்டால் இசைக்குமோ படகோட்டி திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்.

0: உயிரோடு என்றும் நீங்கள்.
1: இனி தொடர்ந்து நமது பண்பலையில் சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.2 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. 12 முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

காற்றின் மொழி

வைப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில்

பார்க்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கும் மாப்பிள்ளை புள்ளி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சசகனிசபா நிசாசா சசசமகனிசபா நிசாசா நிசசபப்பபபபபதவமா மமகமக

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பவுளி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபகதாளம் தியாகராஜர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 29 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 20 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: அகற்று.
1: கொலை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவர். குறள் எண் 329 அதிகாரம் கொல்லாமை.
0: கொலை வினையராகியமாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகற்று.
1: கொலை செய்வதையே தொழிலாக கொண்டுள்ள அறிவற்றவர்கள் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவர்.

நேரம் காலை 4:53. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கே காசி ஆறுமுகம் அவர்கள். இன்று காலை 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கீரை சாகுபடி குறித்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் பெண் விவசாயி லக்கம்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மோட்டிவேஷனல் சாங்ஸ், 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், திருமால் மாங்குடி ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 கல்லூரி கலாட்டா, மதுரை மாவட்டம் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள், பி கே அஜிதா, ஆர் தீபக். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 ஸ்நேகிதியே நிகழ்ச்சி, பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். இன்று மாலை 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம் கேட்கலாம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 மாலை தன்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. இன்று இரவு 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தொடரும். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி வளம் வரும், 8:30 அறிவியல் மின்னல், பூ உலகின் பூர்வீகம் நேர்முகம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே தம்பிராஜ் அவர்கள். இன்று இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச் சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து 11:00 பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும்

நிகழ் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இறைவனை தரிசிக்கும் நேரம். இது பக்தி மாலை.

நேரம் காலை 5:17. பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் காலை 5:20. பக்தி மாலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் காலை 5:26. பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம்.